0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: உனக்கான தேடலை உன்னால் மட்டுமே கண்டறிய முடியும். உனக்கான மாற்றத்தை உன்னால் மட்டுமே விதைக்க முடியும். உன் வாழ்க்கையின் முடிவை உன்னால் மட்டுமே எடுக்க முடியும். உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் தூங்கிட்டே இருப்பீங்க. எல்லாருமே எழுந்திரிச்சு சோனா எஃப்எம் அப்படியே டியூன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்கலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு 2-3 நாளைக்கு நான் முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் வந்துட்டு படித்தேன். என்ன தகவல்னா, ஆண்களை விட பெண்கள் தான் அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்களாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்துட்டு வீட்டு வேலைகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆஃபீஸ்க்கு போகிறது, அங்கே போயிட்டு வேலையெல்லாம் பார்க்குறது, அங்கே போய் என்ன தான் வேலை பார்த்தாலும் வீட்டில் எல்லாமே கரெக்டாக செஞ்சு வச்சுட்டு வந்தோமா, குழந்தைங்களாம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, வீட்டிலே இருக்க குழந்தைங்களா இருந்தால் அவங்க கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிட்ருப்பாங்களா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருந்தால் ஸ்கூலில் போய்ட்டு நல்லா மிஸ்கிட்டெல்லாம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்ல பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்களா, இல்லை லன்ச்லாம் கரெக்டாக சாப்பிடுவாங்களா, ஈவினிங் எப்படி வருவாங்க, சேஃபாக வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டைக்குள்ளார ஒரு மென்டல் அந்த லோடு வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வில் வெளியாகி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது உண்மைதானா அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். எனக்கு என்னமோ உண்மை அப்படின்னு தான் தோணுது. அது திருமணம் ஆன பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்குள்ளாருமே அந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கோ, அதனால தான் இந்த மாதிரி மன அழுத்தங்கள் டிப்ரெஷன் எல்லாம் வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த தகவலோடு இப்போ நாம் வானிலை நிலவரமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் இன்னைக்கு வெப்பநிலை நிலவும். மழைக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் சில இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. வரும் 31ஆம் தேதி வரை இதே நிலை நீடிக்கும். அதே சமயம் இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் இயல்பை விட லேசான 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. இன்றைய சிறப்பு தினங்கள் என்னென்ன அப்படின் தெரிந்து கொள்ளலாம். தேசிய பெட்ரோல் தினம், உலக சதுப்பு நிலக்காடுகள் தினம், கார்கில் போர் நினைவு தினம் இன்று. இந்த மாதிரி 3 சிறப்பு தினங்கள் இன்று இருக்குங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம். So

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமாவை நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
5: காலை 7:18 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு சோனா வானொலியில கேட்கலாம் வானொலி நாடகம். சோனா வானொலியுடைய படைப்பாக வலம் வர இருக்கிறது. காலை 11 மணிக்கு கேட்கலாம் அழைப்பது யாரோ. இன்றைய அழைப்பது யாரோ நிகழ்ச்சியின் தலைப்பு, சின்ன வயசுல உங்க அம்மா அப்பா சொன்ன எந்த பொய் நீங்க ரொம்ப வருஷமா நெஜோனே நம்புனீங்க. இதுதான் இன்றைக்கான தலைப்பு. ஜாலியா பேசலாம். நிறைய நம்ம கிட்ட வந்துட்டு நம்மளை சாப்பிட வைக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்காக நம்ம கிட்ட நிறைய பொய்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் நம்மளும் உண்மை நினைச்சிட்டு அதெல்லாமே செஞ்சுட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி உங்க அம்மா அப்பா சொன்ன பொய்கள்லாம் எதை வந்துட்டு நீங்க உண்மை நிஜம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம். 9787070107 இந்த சோனா வானொலியுடைய நிலையின் இருக்கு. காலை 11 மணிக்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். இப்போ உங்களுக்காக சில பல தகவல்கள் காத்திருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவக் கல்லூரிகள்ல MBBS BDS படிப்புக்கு விண்ணப்ப அந்த கால தேதி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதியுடைய முடிவடைந்தது. ஆனால் இப்போ மீண்டும் மாணவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் இன்னைக்கும் நாளை மாலை 3 மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நமக்கு கிடைக்க இருக்கு. அதனால இன்னும் யாரெல்லாம் விண்ணப்பிக்காமல் இருக்கீங்களோ நீங்க இந்த MBBS BDS படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இன்றும் நாளை வரைக்குமே நீங்க வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லும் பொழுது திருவிழா அப்படின்னா நம்ம சேலத்தில் முக்கியமான திருவிழாவாக இருக்கிறது சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் ஆடி திருவிழா இல்லைங்களா. ஜூலை 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கம்பம் நட போறாங்க. ஜூலை 29ஆம் தேதி அந்த 108 பௌர்ணமி திருவிளக்கு பூஜை எல்லாமே நடக்க இருக்கு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி சக்தி அழைப்பும் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கரகம், ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பொங்கல் மாவிளக்கு, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தேரோட்டம். இதில் முக்கியமான தகவல் என்னன்னா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொங்கல்லாம் வைக்கிற போகிறோம் இல்லைங்களா, அன்னைக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கு. நம்முடைய சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அவர்கள் தெரிவிச்சு இருக்கிறாங்க. அதனால ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி சேலம் மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறையாக இருக்க போகிறது. அதே நேரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட மற்றும் சார்நிலை கருவூலங்கள் குறிப்பிட்ட பணியாளர்களோடு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளூர் விடுமுறைக்கு மாற்றாக அனைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5ஆம் தேதி நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், 8ஆம் தேதி மீண்டும் அந்த ஒர்க்கெல்லாம் 8ஆம் தேதி பண்ணலாம். தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக உங்களுக்கு பாடல்கள் வர காத்திருக்கிறது. சோனா வானொலியில் ஒலிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஓட் பண்ணலாம். 9787070107 என்ற சோனா எஃப்எம் உடைய நிலையே இருக்கு. இப்போ உங்களுக்காக பாடல்கள் கண்ணா.

0: நானும் வரங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நாடா பிடிக்கிற? சரிவா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்டதான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கெல்லாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்த்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:33 ஆகிறது. கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி தாங்க. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஜெயப்ரியா. இப்போ நாம ஒரு முக்கியமான தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமான ஒன்று என்னன்னா, ஆடி 18 கொஞ்ச நாள்ல வர இருக்கு இல்லைங்களா. ஸோ ஆடி 18 அப்படின்னாலே நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மக்கள் எல்லாருமே போயிட்டு கடவுளை எல்லாம் வணங்கிட்டு நீராடிட்டு வருவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, மேட்டூர்ல இப்போ தண்ணி வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது, 74 அடியாகத்தான் இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கோவில் பாளையத்துடைய நீர்பரப்பு பகுதியிலும் இந்த மூழ்கி இருந்த கிணறு எல்லாமே வெளியே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்குங்க. மேட்டூர் ஆர்டிஓ அலுவலகத்தில் நடந்திருக்கு. அதில் தலைமை வகித்திருக்கிறாங்க ஆர்டிஓ அலுவலகர் அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேட்டூருடைய அணைமட்டம் நீருடைய அந்த அணையுடைய நீர் மட்டும் குறைவாக இருக்கிறதுனால பக்தர்கள் வந்துட்டு அந்த அணை மூலக்காடு, மாசிலாப்பாளையம், சின்னமேட்டூர், பன்னவாடி, கோட்டையூர் பகுதிகளில் நீர்பரப்பு பகுதிகளில் நீராடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பகுதிகளில் நீருக்குள்ளார பள்ளங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பக்தர்களை எச்சரிக்கணும், பாதுகாப்பு வழங்குறதுக்கும் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் துறை அதிகாரிகள் நமக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்காக அங்கே இருந்தாலும், முதல்ல நாம் பாதுகாப்பாக இருக்கணும். தண்ணீர் குறைவாதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் குளிக்க கூடாது. ஏன்னா அங்க சேறுகள், அந்த மண், அது வந்துட்டு நம்ம இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால இந்த நீர்நிலைகள்ல நீங்க குளிக்க போறீங்க அப்படின்னா பாதுகாப்பா பார்த்து குளிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருங்க. அடுத்ததாக தமிழக முதல்வருடைய ஒரு பெயர், ஒரு ஒரு திட்டத்துக்கான பெயர் வந்துட்டு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு இருந்த அந்த பெயர் வந்துட்டு இப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசால. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டுமே இந்த காலை உணவானது வழங்கப்பட்டுட்டு வந்தது. இப்போ செப்டம்பர் 17 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்குமே இந்த காலை உணவானது வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு தெரிவித்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளி பாடத்திட்டத்துல புதிய முயற்சியாக ஸ்டீம் அப்படின்ற புதிய கல்வி முறையும் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது அப்படின்னு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டீம் அப்படின்னா அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கலை, கணிதம், இதையெல்லாம் மையமா வச்சு இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கணிதம் எல்லாமே கதை வழியாக கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பாடங்களுமே திரை மூலமாக ஸ்கிரீனிங் முறையில் கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக விவசாயிகளுக்கான ஒரு தகவல் என்னன்னா, சேலம் மாவட்ட விவசாய பெருமக்கள் தோட்டக்கலை பயிர்களுக்கு காரிப் 2026 பருவத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன பயிர் காப்பீடு செய்யலாம், ஏன்னா இப்போ இந்த எல் நினோ அப்படின்ற அந்த வானிலை மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா, அந்த பருவகால மழை குறைபாடாக இருக்கிறது, வறட்சி காரணமாக நிறைய பயிர்கள் வந்துட்டு சேதம்லாம் ஏற்படும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு காப்பீடு செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 6 பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் வந்துட்டு பயன்படுத்தலாம். என்னென்ன பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், இந்த மூன்றுக்குமே பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் பயிர் காப்பீடு செய்யலாம். வெண்டைக்காய்க்கு காப்பீடு செய்யறதுக்கு பிரீமியம் தொகையாக 1320 ரூபாயும், தக்காளி காப்பீடு செய்யறதுக்கு 1850 ரூபாயும், வெங்காயம் காப்பீடு செய்திட 2135 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு 3 பயிர்கள் இருக்கு இல்லைங்களா, வாழை, அடுத்ததாக மரவள்ளி, மஞ்சள், இந்த மூன்றுக்குமே நீங்க காப்பீடு செய்யலாம். இது காப்பீடு செய்யறதுக்கான காலக்கெடு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15 வரைக்கும் நீங்க காப்பீடு செய்து கொள்ளலாம். வாழை காப்பீடு செய்யறதுக்கு 1617.66 இந்த 66 பைசா வந்துட்டு நீங்க காப்பீடு செய்யணும். 1617.66 நீங்க வந்துட்டு காப்பீடு செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்குக்கு 1340 ரூபாயும், மஞ்சளுக்கு 4000 200 ரூபாயும் காப்பீடு செய்யறதுக்கான தொகை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் இது மூணும் நீங்க காப்பீடு செய்யணும்னா ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க காப்பீடு செய்து கொள்ளலாம். வாழை, மரவள்ளி, மஞ்சள் இந்த மூன்றுக்கும் நீங்க காப்பீடு செய்யறதுக்கு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தகவல்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கைபேசியிலேயே உழவன் செயலியில் இருந்தும் பயிர் காப்பீடு தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார். தொடர்ந்து நிறைய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: சமூக வலைதளங்களை அதிகமாகவே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் பிரான்ஸில் 15 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கப்பட்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா தடை சட்டம் அமலில் தான் இருக்குது. கல்வி சார்ந்த இணையதளங்களை மட்டும்தான் அவங்கள பயன்படுத்துறதுக்கு அனுமதியும் அளிக்கப்பட்டு இருக்குது. பிகாஸ் ஏன் கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு மன அழுத்தம், இந்த தூக்கமின்மை, எதிர்மறை எண்ணங்கள்லாம் அதிகமாக வருது. அவங்களுடைய எதிர்காலமே இதனால் பாதிக்கப்படுது. அப்படின்றதுனால அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்துல வச்சுதான் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்குங்க. நம்மளுடைய நாமளுமே கூட இது அந்த நாட்டிலலாம் இருக்குப்பா, எப்படி நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நாமளே நம்மளுடைய நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு நாம யோசிக்கவே கூடாதுங்க. இன்ஸ்டா இந்த மாதிரி யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களை ஊடகங்களை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு மீதியெல்லாம் பார்க்காம விட்டுட்டு நேரம் வந்துட்டு செலவாகும். அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி திருவிழா June 11 தொடங்கி July 19 வரைக்கும் நடந்துச்சு. இறுதி போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் அணிக்கு இடையிலான போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றது. ரொம்ப ஜோராக அந்த ஸ்பெயின் நாடு வந்துட்டு கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக மத்திய கல்வி அமைச்சராக புதிய அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டு இருக்காங்க. அவருடைய பெயர் பிரகலாத் ஜோஷித்ங்க. இவருக்கு வந்துட்டு இவர் ஏற்கனவே ஒரு துறையில் இருக்கிறாரு. கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறையும் ஒதுக்கப்பட்டு இருக்கு. மத்திய கல்வி அமைச்சராக பிரகலாத் ஜோஷி அவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக பாடல் வரை காத்திருக்கிறது, இணைந்திருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: எழு எழுந்து நில், உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:54 ஆயிட்டு இருக்கு, கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கேளுங்கள் வானொலி நாடகம் சோனா வானொலியின் படைப்பாக வரவிருக்கிறது. பகல் 12 மணிக்கு கேளுங்கள் ஊரை சுற்றி ஓர் உலா. ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசி அந்த ஊருடைய சிறப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஊரை சுற்றி ஓர் உலா நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. பகல் 12 மணிக்கு காலை 11 மணிக்கு கேட்கலாம் அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. இன்றைய அழைப்பது யாரோ நிகழ்ச்சியின் தலைப்பு, சின்ன வயசுல அம்மா அப்பா சொன்ன பொய்ல எந்த பொய்யை நீங்க ரொம்ப வருஷமா நெஜம் அப்படின்னு நம்புனீங்க, இதுதாங்க இன்னைக்கான தலைப்பா இருக்கிறது. முக்கியமாக அம்மா அப்பா வந்துட்டு நம்மளை சாப்பாடு விடுறதுக்காக அங்கே பார் பூச்சாண்டி இருக்கான் நீ சாப்பிடல அப்படின்னா கொண்டு போய் நாங்கள் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பூச்சாண்டிக்கு பயந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நாம் பயங்கரமாக சாப்பிடுவோம், ஆனால் அங்கே பூச்சாண்டே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டு முட்டிப்போம், முட்டிக்கிட்டே முட்டினோம் அப்படின்னா தலையை இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏ கொம்புலாம் முளைக்கும் பாம்பா மறுபடியும் இன்னொரு முட்டு முட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு முட்டு போடுவோம், ஆனால் அதெல்லாமே போய் தான். அதே மாதிரி பென்சில் எல்லாம் சீவி நம்ம அந்த பால் பூத்தினோம்னா ரப்பர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ரப்பரும் வராது ஒண்ணும் வராது, ஆனா அதெல்லாம் உண்மை நினைச்சாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் இதெல்லாமே சுத்த போய் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம அம்மாவாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மயில் இருக்க பார்த்தீங்கன்னா புக்குக்கு நடுவில் வச்சுட்டோம் அப்படின்னா அது குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது குட்டியே போடாதுங்க. அதெல்லாம் நம்பிட்டு நாம் என்ன பண்ணுவோம், அந்த புக்குக்குள்ளார நோட்டுக்குள்ளார நடுவில் வச்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி இன்னும் சில பல பொய்கள் எல்லாமே இருக்கும், என்ன இன்னும் நிறைய இருக்கு. நம்ம வந்துட்டு சாப்பிடும் பொழுது இந்த விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள போச்சுன்னா நீ விதையை சாப்பிட்டியா போச்சு செடியில் உங்கள் வயிற்றுல வந்துட்டு செடி முளைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஓன அழுத நாட்கள்லாம் எனக்கு இருக்கு, ஐயோ என் வயிற்றுல செடி முளைக்குமாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்னும் என்னென்ன பொய்கள்லாம் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் உண்மையே நம்பியிருக்கீங்களா, எப்போ அதெல்லாம் பொய்னு உணர்ந்தீங்க, இது எல்லாமே இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் ஜாலியாக பேசலாம். காலை 11 மணிக்கு கால் பண்ணுங்க 9787070078 என்ற சோனா வானொலியுடைய நிலைய எண் இருக்கு. இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இந்த ஒரு மணி நேரம் நீங்க ஓட் பண்ண பாடல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக திவாகர் நீங்க ஓட் பண்ண பாடல்லாம் வாரி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி சூப்பரான பாடலாம் இந்த வாரம் ஓட் பண்ணியிருக்கீங்க, ஓட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ஓட் பண்ண எல்லா பாடலுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்ட பாடல்களாக இருக்கிறதுனால இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியும் சூப்பராக போக போகுது. சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காம இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 10th இடத்திலும் 9th இடத்திலும் என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? அதாவது 10th இடத்திலும் 9th இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பாடல்களோட பெயரை கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தவங்களை திட்டுற மாதிரியே இருக்கும். ஆனால் என்னப்பா இந்த மாதிரியாப்பா பேர் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதில் அந்த திட்டுற மாதிரி இருக்கிற வார்த்தையை கூட ரொம்ப அழகாக யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தி காதலோட இணைச்சி ஒரு மாதிரி அழகாக கொடுத்துருப்பாங்க. என்ன ரெண்டு பாட்டுன்னு கேட்குறீங்களா? 10th இடத்துலேருந்து போகிறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்துல என்ன பாடல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெகதீஷோட அடிக்கல்லியே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. அடிக்கல்லியே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து நம்ம பொதுவாக பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை கூட ரொம்ப அழகாக ஒரு காதல் பாடலுக்கு ஜெகதீஷ் பயன்படுத்தியிருப்பார். கேட்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த பாடலுக்கு வந்து நம்ம தாதகப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடலில் வர வரிகளும் சரி, ஜெகதீஷோட குரலும் சரி, அவர் இதுக்கு போட்டிருக்க அந்த எஃபர்ட் உழைப்பும் சரி, இந்த பாடலை கேட்குறப்பையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ சூப்பரான பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்து பிடிச்சிருக்கு. சரி, முதல் பாடல் சொல்லியாச்சு, அடுத்த பாடல் என்னன்னு கேட்பீங்க. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9th இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டாலா அப்படிங்கிற பாடல். சண்டாலா அப்படிங்கிற வார்த்தையை வந்து பொதுவாக நம்ம வந்து யாரையா திட்டுறதுக்காக பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தாமல் ரொம்ப அழகாக ஒரு சூப்பரான ஒரு காதல் பாடலை கொடுத்துருப்பார் மணிமாறன். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்படி கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9th இடத்து பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: Number 10.

0: Top 10 10 Music.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி துவாக்கரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறது கேட்டிருப்பீங்க. இதனைத் தொடர்ந்து 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷாய் நரேஷ்குமார் இசையமைச்சு அவரே வரிகள் எழுதி அவரே பாடியிருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல்னா இந்த பாடலை தான் சொல்லுவேன். அழகான கிறுக்கி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எல்லில் அக்கா இந்த பாடலுக்கு கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. சாய் நரேஷோட எந்த பாடல் போட்டாலும் அக்கா தான் முதல் ஓட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு சாய் நரேஷோட பாடல்கள்லாம் அக்காவுக்கு பிடிக்கும். அழகான கிறுக்கி அப்படிங்கிற இந்த பாடல் வந்து ரொம்பவே மெதுவாக மெலடியாக போகும், கேட்கறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்பவே துள்ளல் இசை இல்லாமல் ரொம்ப நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக பண்ணியிருப்பார். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல இந்த பாடலை ரேடியோவில் கேட்குறப்ப கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது கால் பண்ணி இந்த பாடல் கோட் பண்ணியிருங்க இந்த வகையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாடலோட பெயர் சாந்தகுமாரோட தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய சூப்பரான பாடல் தான் குண்டு மல்லி கொண்ட காரி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பாடியிருப்பாங்க, ஒரு பொண்ணும் பாடியிருக்கும். அந்த வரிகளும் அவங்களோட குரலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அருமையான பாடல் இது, கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துலையும் 8வது இடத்துலையும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
0: Top 10 Music Number 8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சு அடுத்து இன்னும் உங்களுக்காக 6 பாட்டு காத்துக்கிட்டே இருக்கு. அது என்னென்ன பாட்டு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா அதாவது 5வது இடத்திலும் 6வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு நான் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல அச்சுவோட ஒரு சூப்பரான பாட்டு. அச்சுவோட நிறைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும். அதாவது கை கை கைன்னு ஒரு பாட்டு இருக்கும், லை லை லைன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டெல்லாம் தாண்டி ஒரு பாட்டை சொல்லணுன்னா இப்போ நான் போட போகிற இந்த பாடலை தான் சொல்லுவேன். அச்சுவோட தேஜாவு அப்படிங்கிற பாடல் பாடல் கேட்கறதுக்கே செமையாக இருக்குங்க. அதில் அச்சுவோட குரல் வேற லெவலில் இருக்கும். இவர் எழுதுகிற வரிகள் அந்த பாடலில் வர டியூன் எல்லாமே அப்படியே சூப்பராக மேட்ச் ஆகி செமையாக பண்ணியிருக்காரு. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அதாவது 6வது இடத்துல அச்சுவோட டேஜாவு அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராவோட வேட்டை புலி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்து பிடிச்சிருக்கு. ரொம்பவே ஒரு சூப்பரான பாட்டு. ருத்ராவோட மற்ற பாடல்கள் கேட்குறப்பையும் என்ன ஃபீல் வந்துச்சோ அதே மாதிரி ஃபீல் தான் அதுலேயும் வருது. இதில் முக்கியமாக இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலில் சின்ன புண்ணாக்கா பாடியிருப்பாங்க. சினிமா பாடகர் சின்ன புண்ணாக்கா இந்த பாடலில் பாடியிருப்பாங்க. அவங்களோட குரலோட இந்த பாடல் கேட்குறப்ப ஒரு தனி ஃபீலே குடிக்குதுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு பாடல், மோட்டிவேட்டிங்கான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் துபாகர் என்னுடன்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாடல் முடிஞ்சு இன்னும் 4 பாடல் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 4 பாடலில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ கேட்டலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே இந்த பாடல் மட்டும் நம்ம ரேடியோவில் ஒளிபரப்புனோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நேயர்கள் கால் பண்ணி ஓட் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பாசமான ஒரு பாடல் தான் அது. பாசமான பாடல் அப்படின்னு சொன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சத்தி பிரகாஷ் குரலில் வந்திருக்கக்கூடிய அரும்பு மலரே அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. ஒரு தந்தை மகனுக்காகவோ இல்லை மகளுக்காகவோ பாடக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் தான் அரும்பு மலரே அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் சேலத்துக்காகவே இருக்கக்கூடிய நம்ம ஊர் சேலம் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. மேட்டூர் வட்டம் மயமுதூரில் அந்த கலை செல்வியக்கா கால் பண்ணி இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. சுதர்சன் வரிகள் எழுதி இந்த பாடலை வேல்முருகன் அண்ணா அவரோட குரலில் பாடியிருப்பார். பாடல் கேட்குறப்பயே ஒரு புத்துணர்ச்சி வரும் நமக்கு. அப்படியே இந்த பாடலை கேட்குறப்ப புல்லரிக்கும். அந்த அளவுக்கு அருமையான வரிகள் இந்த பாடலில் இருக்குது. வேல்முருகன் அண்ணாவும் அவரோட குரலில் இந்த வரிகள்லாம் இன்னும் மெருகேற்றி சூப்பராக பாடியிருப்பார். பாடல் கேட்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த நம்ம ஊர் சேலம் அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மக்களே. பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ரெண்டு பாடல் என்ன அப்படிங்கிறத கேட்டலாம். அதாவது இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்திலும் முதலிடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின்

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் ரெண்டு பாட்டு. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்திலும் முதல் இடத்திலும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இன்னும் ரெண்டு பாட்டு இருக்குது. இந்த ரெண்டு பாடலில் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சக்தி கமலேஸ்வர் இசையமைச்சு MC தேவேஷ் பாடியிருக்கக்கூடிய ஐஎம் ஜஸ்ட் ஃபாலோவிங் யூ அப்படிங்கிற பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடல் ஐஎம் ஜஸ்ட் ஃபாலோவிங் யூ அப்படின்னு சொன்னால் கூட தெரியாது, தாரா தாரா அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இந்த பாடலில் வர வரிகள் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். தாரா தாரா அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தை இந்த பாடலோட ஹூக் லைனாக இருக்கும், கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெண்டு வரிகளை தாண்டி இந்த பாடலில் இருக்கக்கூடிய அத்தனை வரிகளும் சூப்பராக எழுதியிருப்பார் சக்தி கமலேஸ்வர். MC தேவேஷ் இந்த பாடலை பாடியிருக்கிறது வேற லெவலில் பாடியிருப்பார். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அடுத்து முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, நீங்கள் சோனா எஃப்எம்ல நிறைய பாடல்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். இல்லை இந்த பாடல் எனக்கு பிடிச்சிருக்கு, இது வாக்கிற இந்த பாடலுக்கு ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அனுப்பலாம். எதுவாக வேணாலும் இருக்கலாம், அனுப்புங்க. பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அனுப்புகிறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதன் தங்கதுரையோட யாரு அவ எங்க இருக்கா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடல் ரொம்பவே சூப்பரான பாடல் மக்களே. மதன் தங்கதுரையோட இந்த பாடலுக்கு வந்து திருப்பூர்லேருந்து கஸ்தூரி நான் கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் வரப்போகிற மனைவியாகட்டும் இல்லை ஒரு துணைவியாகட்டும், யார் அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஏக்கத்தோடு பாடக்கூடிய ஒரு பாடல் தான் யார் அவ எங்கே இருக்கா. எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, உலகம் இப்படி தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கானவ எங்கே இருக்கா, யாராக இருப்பா அப்படிங்கிறத ஒரு சூப்பரான வரிகள் வச்சு செமையாக பாடியிருப்பார் மதன் தங்கதுரை அவர்கள். ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ரொம்ப கம்மியான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பார், ஆனால் அவரோட குரல் இந்த பாடலில் வேறு லெவலில் இருக்கும். இந்த பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இப்பயும் உங்களுக்காக இந்த ரெண்டு பாடலும் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
5: Number 2.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வாரம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இந்த வாரம் தமிழில் ஒரே ஒரு படம் தான் நோட்டபிள் ரிலீஸாக இருக்குது. என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம தளபதி விஜய் சாரோட ஜனநாயகன் படம் இருக்குல்ல, இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆனால் இந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்து ஒரு வழியாக இந்த படத்தை இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்ம விஜய் சாரோட லாஸ்ட் படம் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக இந்த ஜனநாயகன் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு புது விதமான பிரச்சனை வந்துச்சு. இந்த படத்தை பைரசியில் யாரோ லீக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய கான்ட்ரவர்சியாக போயிருந்தது. அதுக்கப்புறம் விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக வருத்தமாயிட்டாங்க. என்னடா இது, இந்த படம் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்னதான் படம் ஆன்லைனில் லீக் ஆகியிருந்தாலும் அந்த படத்தை நான் வந்து தியேட்டரில் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய சினிமா பிரியர்களும் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த ஜனநாயகன் படம் அப்படின்றது இந்த வாரம் ரிலீஸாக இருக்கு. இந்த படத்தில் இன்னும் ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம் சைட்லேருந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. அது விஜய் சாரோட லாஸ்ட் படம் அப்படின்றதுனால அவரோட ஃபேர்வெல் படத்துக்கு லாஸ்ட்டில் நாங்கள் ட்ரிபியூட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் புதுசாக இந்த ஜனநாயகன் படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்க பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ படம் பார்த்துட்டு வந்த ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த லாஸ்ட்டில் ஒரு ட்ரிபியூட் வீடியோ இருக்குங்க, அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கண்களில் கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக இருந்தது. இதுக்கு மேலே விஜய் சாரை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸில் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ண ஒரு நபர். அந்த 90s நம்மளோட அந்த ஏர்லி 2000 அந்த ஒரு காலகட்டத்தில் நம்மளோட லைஃபை ரொம்ப அழகாக்குன விஜய் சாரோட படங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய 90s கிட்ஸ்லாம் வந்து நம்ம விஜய் சாரோட படங்களை பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபரோட லாஸ்ட் படம் அப்படின்றதுனால அந்த ட்ரிபியூட் வீடியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஸ்பெஷல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி மூவி டீம் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாண்டி போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரம் ரிலீஸ் ஆகிருந்த இதய முரளி படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கட்டா குஸ்தி 2 படமாக இருக்கட்டும், இந்த படங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுனால இந்த படங்கள் இன்னமும் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸ்லாம் ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. மக்களோட அந்த ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்றது இந்த ரெண்டு படங்களுக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லாங்க. இதெல்லாம் தாண்டி ஓடிடியிலையும் ஒரு சில படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா இந்த வீக்கெண்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சினிமா ரிலேட்டடாக. அதெல்லாம் நம்ம உண்மை வேணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: முடியுது.
1: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
2: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் புதுசு புதுசான வித்தியாசமான முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கேள்வி போடும்போது வாவ் சூப்பர், இல்லை இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். எல்லோரும் நம்ம விஜய் சார், அதுக்கப்புறமா ஜீவா சார், ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்த நண்பன் படத்தை பார்த்துருப்போம். இதில் ரெண்டு பாட்டில் புதுசு புதுசாக ரெண்டு விஷயங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட்டிலே பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாங்கை கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் லைட்டாக அந்த பிபி ஊதுற மாதிரி சவுண்ட்லாம் வந்து வரும். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இது வந்துட்டு வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லைனா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த சவுண்டை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இது வந்துட்டு அப்படி இல்லை, வாயாலேயே போட்ட ஒரு மியூசிக்கு. அதாவது இந்த ஹார்ட்டிலே பேட்டரி சாங் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன்னான ஒரு சாங்கு. ஸோ இந்த சாங்குக்கு இந்த மாதிரி ஒரு மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் வந்து ஹாரி ஜெயராஜ் சார் கிட்ட அவரோட இன்புட்ஸை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஹாரி ஜெயராஜ் சார் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இது நல்லா இருக்கே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயாலே மியூசிக் போடுவாங்கள்ல அவங்கள தேடி பிடிச்சி போய் அந்த மியூசிக்கை போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த சென்னை சைடில் தேட்டருக்கெலாம் போயிருக்காங்க. தேட்டரில் போயிட்டு ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக இந்த மாதிரி வித்தியாசமான சவுண்ட்ஸ்லாம் வந்து எழுப்புவாங்கள்ல, ஸோ அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் தேட்டரில் அப்போ அவங்க போன டைமில் யாரும் இல்லை. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ரூரல் ஏரியாலாம் போய் பார்த்துட்டு விசாரித்து அந்த மாதிரி சவுண்டு எழுப்புறவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட அந்த மியூசிக்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து இந்த பாட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதே நண்பன் படத்தில் இருக்கானா இல்லையானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு வரும்ல, இந்த பாட்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஹம்மிங் சவுண்டு மாதிரி வந்து வரும். அந்த சவுண்ட் எப்படி திரும்ப மேக் பண்ணியிருப்பாங்க, அந்த சிங்கர்ஸோட வாயில் தண்ணியெலாம் ஊற்றி அந்த தண்ணியோட லெவலை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த சவுண்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ரெண்டு பாட்டுக்கு சின்ன ஒரு மியூசிக் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் திரும்ப ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருக்கு. ஸோ 1 மாதம் உழைப்புக்கு அப்புறமா தான் அந்த சவுண்ட்ஸை நம்மளால் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக கேட்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் நம்ம தமிழ் சினிமாலுமே புதுசு புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதை பற்றிலாம் வாரம் வாரம் நான் அப்படியே வந்து உங்ககிட்ட நான் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற மொழிகள்லையுமே இன்ன வாரம் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, மலையாளத்தில், தெலுங்கில், அதுக்கப்புறம் பாலிவுட் ஹிந்தியில் வந்து ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தாண்டி ஓடிடிலையும் ஒரு சில படங்களை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். ஸோ நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்குங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது தமிழ் சினிமாவில் பார்ட் 2 படங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் மீசையமூருக்கு பார்ட் 1 ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட் ஆயிருந்தது. இந்த நிலையில் மீசையமூருக்கு பார்ட் 2 படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வர செப்டம்பர் 25 இந்த மீசையமூருக்கு பார்ட் 2 படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த விஷயத்தை அஃபிஷியலாக டைரக்டர் யாரு அப்படின்னா, நம்ம டைரக்டர் ராம வந்து சொல்லலாம். ஸோ அவரோட படைப்புகளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷனே வந்து இருக்குங்க. ஸோ அவரோட டைரக்ஷனில் உருவாகி இருக்கிற படம் தான் 7 கடல் 7 மலை. இந்த படத்தில் நவீன் பாலி, சூரி, அதுக்கப்புறமா அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டையுமே சொல்லிட்டாங்க. இந்த 7 கடல் 7 மலை இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, வர அக்டோபர் 1 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ்
2: சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போது தமிழில் படங்கள்லாம் எடுக்கிறாங்கல்ல, தமிழில் எத்தனை ஜேர்னல்ஸ் படம் வேணாலும் அவ்வளோ ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு ஜேர்னல் படம் எடுக்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த ஜேர்னல் படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காமெடி படம்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எடுக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, காமெடி ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த படமே ஃபெயிலியர் ஆகிடும். முழுநீள காமெடி படங்கள்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த டேரக்டர்ஸ்க்கெலாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே வந்து சொல்லிடலாங்க. இப்போது மக்களை நம்ம ஈஸியாக அளவச்சிடலாம், யோசிக்க வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸை உள்ளே கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த காமெடி எமோஷன்ஸை மட்டும் அந்த மக்களோட மனசில் போய் கனெக்ட் ஆகிட்டு அவங்க சிரித்தா மட்டும்தான் அந்த காமெடி அப்படின்றது ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி காமெடி படங்கள்லாம் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் காமெடி படங்கள் அதிகமாக விரும்பி பார்க்குற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது 2018 சவரகத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கான கதையை நம்ம

சாரும் வந்துட்டு என்ன எம்எல்ஏ கை வச்சா இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஈகோ கிளாஷ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரோட லைஃப்பில் என்ன நடந்தது, ஃபைனலாக மிஷ்கின் சார் ஜெயிலுக்கு போனாரா இல்லையா, இவங்களோட ரெண்டு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆனச்சா இல்லையா அப்படின்றத ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த சவரகட்டி படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துக்கான கதை வந்து ஒரு மாதிரி த்ரில்லராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காமெடி ட்ராக்ல கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பாக ஒரு கார் சீனில் ரோட்டில் மிஷ்கின் சார் வந்து நின்றுட்டு இருப்பார். அப்போ வந்து ராம் சார் வந்துட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிஷ்கின் சார் மறட்டி விட்டு போவார். அந்த காமெடி அப்படின்றது ரொம்ப நல்லாவே ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த காமெடி மட்டும் இல்லாமல் படத்தில் வர நிறைய காமெடிஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்டில் எடுத்த படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். குறிப்பாக நம்ம டேரக்டர் ராம் சார், அதுக்கப்புறமா நம்ம டேரக்டர் மிஷ்கின் சார், இவங்க ரெண்டு பேருமே வந்து எவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பிரம்மாண்ட இயக்குநருக்கு மத்தியில் பூர்ணா இருக்காங்கள, அவங்க அவங்களோட நடிப்பால் தூக்கி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த சவரகத்தி படம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில், டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டில் ஒரு நல்ல காமெடி படம் பார்க்கணும், உங்கள் கவலையெல்லாம் மறந்து பயங்கரமாக சிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா இந்த சவரகத்தி படத்தை பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் சின்ன சின்ன சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: 7.8 சமுதாய வானொலி சினி சினி சினிமா.
1: நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான தேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில தேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டெக்னாலஜியை அப்டேட் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த தேட்டரு காலப்போக்கில் இருந்த இடம் தெரியாமல் இருக்குங்க. இன்னும் ஒரு சில தேட்டர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போது கரண்ட்டில் என்ன டெக்னாலஜி போயிட்டுருக்கோ சினிமாவில் தேட்டரில், அந்த எல்லா டெக்னாலஜியும் தேட்டருக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தேட்டரும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கும் அப்படி ஒரு வளர்ச்சி அடைந்த தேட்டரை பற்றி தான் நான் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். எந்த தேட்டரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நம்ம ஒரு கடந்த 2-3 வாரங்களாகவே சென்னையில் இருக்கிற நிறைய தியேட்டர்ஸை பற்றி பேசிகிட்ருக்கோம். சென்னையில் நம்ம தியேட்டர்ஸுக்கான கணக்கு பற்றி சொல்லவே தேவையில்ல. ஸோ அந்தளவுக்கு எக்கச்சக்கமான தியேட்டர்ஸ் சென்னையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனிலையில் சென்னையில் இருக்க பாரத் தியேட்டர் பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பாரத் தியேட்டர் வந்து நார்த் மெட்ரோ சைடில் இருக்கிற ஒரு தியேட்டர். ஃபஸ்ட்டு இந்த தியேட்டரு ஸ்டார்டிங்கில் வேற ஒரு ஓனர் கையில் இருந்தது. அதுக்கப்புறமா 1986 முருகன் சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாரத் தியேட்டரை வாங்குறாங்க. வாங்கி ரெனவேட்லாம் பண்ணி இந்த தியேட்டரில் படத்தெல்லாம் ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே இந்த பாரத் தியேட்டருக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த நார்த் மெட்ராஸில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே இந்த பாரத் தியேட்டரில் வந்து படம் பார்க்க அவ்வளோ விரும்புவாங்களாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாரத் தியேட்டரில் நிறைய டெக்னாலஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட தொட்டி ஜெயா படம் இருக்குல்ல, இந்த படத்துலேருந்து தான் கியூப் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரஜினி சாரோட கபாலி படம் இருக்குல்ல, இந்த படத்துலேருந்து தான் இந்த பாரத் தியேட்டரில் 4K டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2016 தியேட்டர்லாம் ரெனவேட் பண்ணி சீட்டிங்லாம் மாற்றி டால்பி ஆட்டம்ஸை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாரத் தியேட்டரில் இப்போது எவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 641 சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த பாரத் தியேட்டரில் இருக்குது. இந்த பாரத் தியேட்டரில் படம் போடும்போது அந்த ஸ்க்ரீன்லாம் வந்து ஓப்பன் ஆகும். நார்மலாக ஒரு சில தியேட்டர்ஸில் ஸ்க்ரீன் எப்பயுமே தொங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த பாரத் தியேட்டரில் படத்தை ஸ்க்ரீன் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீன் ஓப்பனிங்லாம் பார்க்குறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃப்ளாஷ் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பயங்கர சூப்பராக இருக்கும் இந்த பாரத் தியேட்டரில். இன்னும் ஃபியூச்சரில் இந்த பாரத் தியேட்டரில் 3 ஸ்க்ரீன் கொண்டு வர போகிறாங்களா, அதாவது இப்போது இந்த பாரத் தியேட்டரில் ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்கு, ஃப்யூச்சரில் 3 ஸ்க்ரீன் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நார்த் மெட்ராஸ் பீப்புளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்க பாரத் தியேட்டர், இப்போது சினிமா டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த எல்லா டெக்னாலஜியுமே தியேட்டருக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய தியேட்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குங்க. ஸோ வாரம் வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: 107.8 வானொலி நாடகம்.
1: இந்த வானொலி தொடர் முற்றிலும் சித்தரிக்கப்பட்ட கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல.
2: சோனா FM 107.8 குடும்பஸ்தன்.

0: ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா, டிஃபன் பாக்ஸ் எங்க?
1: ஏண்டி எல்லாமே நான் தான் எடுத்து வைக்கணுமா? முன்னாடியே நீ எதுவுமே எடுத்து வைக்க மாட்டியா?
0: மா நான் ஸ்கூல் போறேன்னா நீ ஸ்கூல் போறியா? நான் தானே ஸ்கூல் போறேன், அப்ப நீ தானே எடுத்து வைக்கணும்.
1: இது மட்டும் நல்லா பேச கத்துக்கிட்ட, ஒரு வேலையும் செய்ய தெரியாது உனக்கு.
0: மா அதெல்லாம் விடுமா, மதியானம் நான் கேட்ட தோசை தானே?
1: அதை வைக்கலன்னா சும்மா விட்டுருவியா? நீ கேட்ட தோசை தான் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்டு வந்துரு. நோட்டு புக் எல்லாம் எடுத்துக்கிட்டியா இல்ல அதையெல்லாம் விட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிட்டியா?
0: மா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டமா.
1: ஏ திவ்யா, ஏ திவ்யா, ஆட்டோ வந்துருச்சுடி, சீக்கிரம் வா, டைம் ஆகுது.
0: மா போயிட்டு வரேன், பாய்.
1: பார்த்து போயிட்டு வா திவ்யா, பாய்.
2: என்ன சரண்யாக்கா, வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா?
1: ஆ கொஞ்சம் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா என் பொண்ணையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு.
2: ஆமா எங்கக்கா, உங்க வீட்டுக்காரர் ரொம்ப நாளா ஆளே காணோம்.
1: எங்க நந்தினி, நானே அவரை பார்த்து 2 மாசம் ஆகுது. இந்த டிரைவர் வேலையில எப்ப வராரு எப்ப போறாருன்னே தெரியல. ஏதோ கேரளால இருக்காராம், 2 நாள் வந்துருவன்னு சொல்லிருக்காரு.
2: சரிக்கா வரட்டும் வரட்டும்.
1: சரி நந்தினி, உன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா?
2: முடிஞ்சிருச்சு சரண்யா. இந்த பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டான், இந்த அவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்படியே போயிட்டு என் வேலையை பாக்குறது தான்.
1: சரி நந்தினி, நல்ல தண்ணி வந்தே 4-5 நாள் ஆகுது. எப்ப வரும்னு ஏதாவது சொன்னாங்களா என்ன?
2: தெரியலக்கா, நானும் செந்தில் அண்ணாட்ட கேட்டேன், நாளைக்குள்ள வந்துரும்னு சொன்னாரு.
1: வந்தா பரவாயில்ல, நல்ல தண்ணியே சுத்தமா இல்ல.
2: ஆமா சரண்யாக்கா, வந்தா பரவாயில்ல.
1: சரி நந்தினி, நானும் போய் அப்படியே இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறேன்.
2: ஓகேக்கா, நானும் அப்படியே போறேன்.
1: இதெல்லாம் போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்குது. இதெல்லாம் எப்ப நான் சரி பண்ணி முடிப்பனோ?
3: சரண்யா
1: மணியண்ணா வாங்கண்ணா.
3: சரண்யா 2 மாசமா வீட்டு வாடகை தரல, அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலாம்னு வந்திருக்கமா.
1: அண்ணா ஒரு 5 நாள்ல கொடுத்துறேண்ணா, அவரு 2 நாள்ல வந்துறேன்னு சொன்னாரு. வாடகை காசை வந்தோடனே வாங்கி கொடுத்துறேண்ணா.
3: சரிம்மா, நீ சொல்றது புரியுது. எனக்கும் இந்த மாசம் கொஞ்சம் செலவெல்லாம் அதிகமாகி டைட்டா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்கற மாதிரி பாத்துக்கோங்கம்மா.
1: கண்டிப்பா கொடுத்துறேண்ணா.
3: சரிம்மா, அப்படியே நானும் கிளம்புறேன்.
1: இவர் வேற போய் 2 மாசம் ஆகுது, 2 நாளா போனே எடுக்கல, என்ன பண்றாருன்னே தெரியல.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
2: சோனா எஃப்எம் 107.8 குடும்பஸ்தன்.
3: தண்ணி வேற ஒரு வாரமா வரல, கடைக்கு வேற போனோம். ஹலோ
4: ஹலோ சரண்யா, என்ன பண்ற, எப்படி இருக்க?
3: எங்க நான் இருக்கிறது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு நாளா போனே காணோம். சாப்பிட்டீங்களா இல்லையா?
4: நான் நல்லா இருக்கேன் சரண்யா. போன் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருச்சு, சர்வீஸ்ல கொடுத்துருந்தேன், அதான் ரெண்டு நாளா போன் பண்ணல. சரி, பாப்பா பிரியா எப்படி இருக்கா? ஸ்கூலுக்கு போயிட்டாளா?
3: ஆ, ஸ்கூலுக்கு தான் போயிருக்கா, வந்துருவா கொஞ்ச நேரத்துல. நீங்க எப்ப வருவீங்க?
4: இப்பதான் லோட் இறக்க போறோமா, இறக்கிட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வர வேலைதான், நாளைக்கு வந்துருவோமா?
3: சரி பாத்து வாங்க. அப்புறம் ஹவுஸ் ஓனர் வேற வந்து 2 மாசம் வாடகை தரலன்னு கேட்டுட்டு போனாரு.
4: சரண்யா ஒன்னும் பிரச்சனை இல்ல, காசு இருக்கு, நான் வந்ததும் போயிட்டு கொடுத்துறேன்.
3: சரி நாளைக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன்.
4: சரிமா, பாத்து பத்திரமா இரு, நாளைக்கு வந்துடுறேன். ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது வேணுமா?
3: ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வாங்க.
4: சரிமா பாரு, கூப்பிடுறாங்க, வச்சுட்டா?
5: என்னண்ணே, அதான் பொண்டாட்டி போன் பேசிட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க.
6: இல்ல ராஜா, நம்ம டெய்லி இவ்வளோ கஷ்டப்படுறோம், பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்க முடியல, ஒரு வீடு கட்டவும் முடியல, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. வாழ்க்கையில என்ன பண்ணி என்ன, பிள்ளைங்களோட வாழ முடியலையே.
5: அட என்ன நான் பண்றது, நாம வாங்கிட்டு வந்த வரம் அப்படி.
6: அட அத சொல்லு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி கஷ்டப்பட போறோம்னு தெரியல.
5: டிரைவரோட வாழ்க்கையே அப்படித்தானே, நல்ல நல்ல குடும்பத்தோட இருக்க முடியாது, பொண்டாட்டி பிள்ளைங்களை டெய்லியும் பார்க்கவும் முடியாது.
6: என்ன ராஜா பண்றது, பேருக்குன்னு குடும்பம் இருக்கு, ஆனா கூட தான் இருக்க முடியல. சரி விடு ராஜா, இதை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். லோடு இறக்கிட்டு நம்ம கிளம்பலாவா? சரி, கயிறு பின்னாடி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி இருக்கிறியா? நான் போயிட்டு டயரில் காற்று இருக்குதா, அதுக்கப்புறம் ஆயில் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். என்ன?
5: சரிண்ணா, நானும் போய் பார்த்து வரேன். அண்ணா பெருசாக எதுவும் இல்லை, அங்கங்கே 2-3 லூஸ் தான் இருந்தது, அதை நான் பார்த்து கட்டிட்டு வந்துட்டேன்.
6: சரி ராஜா, வண்டியில் ஏறி போகலாம்.

0: அண்ணா லோடு வந்துருச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க.
1: ஆ இருப்பா பாக்குறேன். அருணாச்சலம் இங்க எல்லாம் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்ல.
0: அண்ணா பில்லு கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்ணா, நானும் காட்டிட்டு கிளம்புறேண்ணா.
1: இந்தாப்பா பில்லு, எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கோ.
0: அண்ணா எல்லாமே கரெக்டா இருக்குண்ணா, நானும் கிளம்புறேண்ணா. எது எப்படியோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நிம்மதியா இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க போறேன் அப்படின்னு.
2: சரிண்ணா அடுத்த லோடு எப்ப?
0: இப்ப தெரியலப்பா, ஓனர் போன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பண்ணா சொல்றேன், வந்துரு.
2: ஆ சரிண்ணா. அண்ணா நான் கொஞ்சம் முன்னாடியே இறங்கிறேன், கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும். சரி அப்படியே முன்னாடியே நிறுத்துங்கண்ணா.
0: ஆ சரி ராஜா, பார்த்து போயிட்டு வா, ஏதாவதுன்னா போன் பண்றேன்.

0: அக்கா அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடை பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ். நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
2: சோனா எஃப்எம் 107.8 குடும்பஸ்தன்.
3: என்னம்மா சாப்பாடு வசலா தூக்குது, என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷலு?
4: ஏ, உங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாண்டி வராரு, அதனாலதான் அவருக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு இருக்கேன்.
3: என்னது அப்பா வராரா? ஹையா ஜாலி. அம்மா அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வராரு? என்னம்மா வாங்கிட்டு வருவாரு?
4: ஏ பறக்காத பறக்காத, ஏதாவது வாங்கிட்டு தான் வரப்போறாரு, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன். ஏ திவ்யா, அப்பா வந்துட்டாரு நினைக்கிறேன், பாரு லாரி சவுண்ட் எல்லாம் கேக்குது.
3: போய் பாக்குறேன்.
5: சரண்யா, சரண்யா எங்க இருக்க? ஹே திவ்யா, எப்படி இருக்க? அப்பா வந்துட்டோமா, இங்க பாரு எவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கிருந்திருக்கேன் உனக்கு, எல்லாம் சாப்பிடு, எல்லாமே உனக்கு தான்.
3: சரிப்பா, நானும் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க வந்திருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன், கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு.
5: திவ்யா பார்த்து விளையாடணும், புரியுதா?
4: வாங்க வாங்க, 2 மாசத்துக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கே வரீங்க.
5: என்ன சரண்யா பண்றது, நான் பாக்குற வேலை அப்படி.
4: சரி விடுங்க, வாங்க போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்.
5: திவ்யா பாத்து போமா, சாப்பிட்டியா?
3: அப்புறம் வந்து சாப்பிடறேன்பா.
4: நீங்களும் வந்துட்டீங்க, அவளுக்கு பிடிச்சதையும் வாங்கிட்டு வந்துட்டீங்க, இன்னைக்கு ஃபுல்லா அவளுக்கு பசிக்கவே பசிக்காது, இதுவே போதும் அவளுக்கு.
5: சின்ன பொண்ணு என்ன பண்ணுவா, விடு இந்தா வீட்டு வாடகை ஓனர்கிட்ட கொடுத்துரு.
4: சரிங்க, நான் கொடுத்துறேன்.
5: வேற ஏதாவது காசு வேணும்னா சொல்லு, இப்பவே கொடுத்துறேன்.
4: எங்க வந்த உடனே கணக்கு வழக்கு தான் பாப்பீங்களா? முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம்.
5: பா, வீட்டு சாப்பாடுனா வீட்டு சாப்பாடு தான், எவ்வளவு பெரிய கடைகள்ல சாப்பிட்டாலும் வீட்டுல சாப்பிடற மாதிரி வருமா? போடு போடு.
4: அதாங்க நானும் சொல்றேன், தெரியாத ஊருக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எதுக்கு? நம்ம எல்லாரும் குடும்பமா, நீங்க நானு பாப்பா எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாங்க.
5: எனக்கு மட்டும் உங்களெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போகணும்னு என்ன ஆசையா? உங்க கூட இருக்கணும் தான் ஆசை, ஆனா எனக்கு தெரிஞ்சது டிரைவிங் மட்டும்தான், அந்த வேலையை விட்டுட்டு பொழப்புக்கு என்ன பண்றது?
4: எப்ப கேட்டாலும் இதையே தான் சொல்றீங்க. ஏங்க எனக்கும் ஆசை இருக்காதா? நீங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே தனித்தனியா இருக்கிறது?
5: நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், பாக்கலாம்.
4: ஏங்க நாம நமக்குன்னு சின்னதா ஒரு சொந்த வீடு கட்டலாமா?
5: நானும் அதை பத்தி தான் சரண்யா யோசிக்கிறேன், எவ்வளோ நாளைக்கு தான் வாடகை வீட்டிலே இருக்கிறது, நிம்மதியா நம்மளுடைய சொந்த வீட்டில் வாழலாம்னு தான் எனக்கும் ஆசை.
4: எங்க நானும் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போட்டுமா? நான் வேலைக்கு போனா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்ல?
5: நான் இருக்கிற வரைக்கும் எந்த வேலைக்கும் நீ போகணும்னு அவசியம் இல்லை சரண்யா, நிம்மதியா வீட்டில் இருங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
4: என்னங்க உங்களுக்கு உதவியா இருக்கலாம்னு பார்த்தேன்.
5: எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரண்யா, எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான். நாம நினைச்ச மாதிரி ஒரு நாள் நம்ம நிலைமை மாறும், நம்ம குடும்பத்துக்காக இதை கூட பண்ண மாட்டேன் நானு.
4: எங்க அடுத்தலோடு உங்களுக்கு எப்போ, இன்னும் எவ்வளோ நாளுங்க கூட இருப்பீங்க?
5: அது எனக்கே தெரியல சரண்யா, லோடு வந்ததுக்கு அப்புறம் ஓனர் கால் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, அப்புறமா தான் தெரியும்.
4: என்னங்க ரொம்ப நாள் இருப்பீங்கன்னு நினைச்சேன், வந்த உடனே கிளம்புறேன்றீங்க.
5: வருத்தப்படாத சரண்யா, வேலைக்கு போனாதானே பொழப்பு ஓடும், என்ன சத்து இருக்கிற வரைக்கும் ஓட போறேன், அப்புறம் வீட்டில் தானே இருக்க போறேன்.
4: குடும்பத்துக்காக ஓடிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் குடும்பத்தை எப்ப பாப்பீங்க?
5: பேசிக்கிட்டே இருக்காத சரண்யா, சாப்பிடு எல்லாம் பாத்துக்கலாம்.
4: இப்படியே ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க.

0: என்னங்க எல்லா காசும் என்கிட்டே கொடுத்துட்டீங்கன்னா நீங்க செலவுக்கு என்ன பண்ணுவீங்க?
1: சரண்யா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரண்யா, நான் இருக்கிற வரைக்கும் நீ யார்டையும் கையாண்ட கூடாது.
0: எங்க இப்படி சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவாயிட்டே இருக்கே, நாளைக்கு எப்படி நம்ம நாலு காசு சேர்த்து வைக்கிறது?
1: எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் சரண்யா, அப்ப பாத்துக்கலாம். ஹலோ ஓனர்.
2: ஹலோ அருணாச்சலம், எங்க பாருக்கிற?
1: நான் வீட்டுலதான் இருக்கேன் ஓனர். சொல்லுங்க ஓனர்.
2: ஏப்பா அருணாச்சலம், ஸ்டீல் லோடு வந்திருக்குப்பா, கர்நாடகா வரைக்கும் போகணும், போயிட்டு வந்துடுறியா?
1: சரிங்க ஓனர், நான் போயிட்டு வந்துடுறேன்.
0: எங்க இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க?
1: என்ன சார் என்ன பண்றது, நம்ம வேலை அந்த மாதிரி. இப்படி ஓனாதானே குடும்பத்தை பார்க்க முடியும், சொந்த வீடு கட்ட முடியும்.
0: அதுக்குன்னு இப்படி பேச கூட நேரமே இல்லாம வேலை வேலைன்னு ஓடிட்டே இருப்பீங்களா?
1: எல்லாம் கொஞ்ச காலம் தான் சரண்யா.
0: சரி, இப்ப போயிட்டு எப்ப திரும்ப வருவீங்க?
1: எப்படியும் ஒரு 10-15 நாள் ஆயிரும் நினைக்கிறேன் சரண்யா.
0: சரிங்க.
3: என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? சரிப்பா, திரும்ப வரும்போது இதே மாதிரியே ஸ்நாக்ஸ் டாய்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்களா?
1: சரிம்மா, அப்பா வரும்போது உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், நீ என்ன வேணும்னு சொல்லு, அதெல்லாம் வாங்கிட்டு வரேன்.
3: சரிப்பா, பாய்.
1: சரிம்மா, பாய். சரி சரண்யா, உடம்பு பார்த்துக்க, பாப்பாவையும் பார்த்துக்க, பத்திரமா இருங்க, நான் வரேன்.
0: சரிங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க.
1: சரிம்மா, பாய். இந்த ராஜா பையன் வேற எங்க இருக்கிறான்னு தெரியலையே, சரி அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஆ ராஜா, என்ன பண்ற? ஓனர் ஃபோன் பண்ணாருப்பா, கர்நாடகாவில் ஒரு ஸ்டீல் லோடு ஏத்தணுமா, உடனே புறப்படலாமா?
2: என்னண்ணா அதுக்குள்ள லோடு வந்துருச்சு. சரிண்ணா, நான் கிளம்பி வரேன்.
1: இப்போ இருக்கிற இடத்துல நில்லு, வந்துடுறேன்.
2: சரிண்ணா, நான் வந்துடுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
1: சோனா எஃப்எம் 107.8 குடும்பஸ்தன்.
2: ஏப்பா ராஜா, எங்க இருக்குப்பா? வந்துட்டியா?
3: குடும்பத்தோட
2: ஒரு மூணு நாள் ஒன்னா இருக்க முடியல. நானும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போறேன்னு தெரியல.
3: ஆமாண்ணா, நம்மள மாதிரி டிரைவருக்கெல்லாம் அப்படித்தானே இருக்குது வாழ்க்கை.
2: என்ன ராஜா பண்றது, ஒரு நல்ல நாள்ல கூட வீட்டுல இருக்க முடியல. என் பொண்ணோட சேர்ந்து ஒரு தீபாவளி கூட ஒன்றா கொண்டாடினதில்ல தெரியுமா? நான் வீட்டில் இருந்த நேரத்தை விட வேலை வேலைன்னு வெளியிருந்த நேரம் தான் ராஜா அதிகம்.
3: அண்ணா ஃபோன் அடிக்குதுண்ணா.
2: ஹலோ
4: ஹலோ அருணாச்சலமா?
2: ஆமாங்க, நீங்க?
4: நான் தான் உங்க ஓனரோட ஃப்ரெண்டு பேசுறேன்பா. எங்க டிரைவர்னால கொஞ்ச நாளைக்கு வர முடியாது. இன்னொரு லோடு இருக்கு, அதையும் நீங்களே இறக்கி விட்டுறீங்களா?
2: அது இல்லைண்ணா, இப்போதான் கர்நாடகா வரைக்கும் போயிட்டு இருக்கோம். தீபாவளி வேற வருது, அதான் யோசிக்கிறேனா.
4: இல்லப்பா, இந்த ஒரு டைம் மட்டும் வந்து லோடு இறக்கி விட்டுருங்க, அடுத்த டைம்ல வந்து பாத்துக்கலாம்.
2: சரிண்ணா.
4: சரிப்பா சரிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா.
3: அண்ணா என்னண்ணா சரின்ட்டீங்க?
2: என்னப்பா பண்றது, நமக்கெல்லாம் ஏது, நல்ல நாள், குடும்பம், பண்டிகை, இப்படிலாம் நம்ம தொழில் அப்படி.
5: அம்மா, தீபாவளிக்கு அப்பா எப்பமா வருவாரு? என்னம்மா வாங்கிட்டு வருவாரு?
6: உனக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துருவாருடா, சீக்கிரமா வந்துருவாரு திவ்யா.
5: சரிமா.
4: சரண்யா, சொல்லு சரண்யா.
6: என்னங்க பண்றீங்க, சாப்பிட்டீங்களா?
4: நான் சாப்பிட்டேன்பா, என்ன பண்ற? பாப்பா எப்படி இருக்கா?
5: அம்மா அப்பாவா? நான் பேசுறேம்மா.
6: எங்க திவ்யா பேசுறாளாம்.
4: ஆ குடுமா.
5: அப்பா என்னப்பா பண்ற?
4: அப்பா எங்கதாம்மா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்.
5: அப்பா அப்பா, எனக்கு தீபாவளிக்கு நிறைய பட்டாசு, நிறைய புது டிரஸ், நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்கப்பா.
4: கண்டிப்பாம்மா, அப்பா உங்களுக்கு நிறைய வாங்கிட்டு வரேன்.
5: சரி, எப்பப்பா வருவீங்க?
4: சீக்கிரம் வந்துடுறேம்மா, அம்மா கிட்ட போன் கூட.
5: சரிப்பா. அம்மா இந்த அப்பா பேசுறாரு.
6: ஆ சொல்லுங்க.
4: சரண்யா, இந்த தீபாவளிக்கு என்னால வீட்டுக்கு வர முடியாதுமா.
6: ஏங்க?
4: இல்லம்மா, இன்னொரு லோடு வந்திருக்கு, அது இறக்கிட்டு தான்மா வர முடியும். நான் வந்து காசு போட்டு வர்றேன். தீபாவளிக்கு உனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோ, பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோ, பட்டாசுலாம் வாங்கி கொடு.
6: என்னங்க இப்படி சொல்றீங்க, இப்ப கூட வரலன்னா எப்படிங்க?
4: நான் மட்டும் என்னமா பண்றது, நம்ம விதி அப்படி.
1: சமூகத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நாள்தோறும் உழைக்கும் ஓட்டுநர்களுக்கு இந்த வானொலி நாடகம் சமர்ப்பணம்.

0: 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு சண்டே அதுவுமா அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில நம்ம எப்பயுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக் கொடுத்து நம்ம நேயர்கள் வந்து கால் பண்ணி பேசுவாங்க. அப்படி இன்னைக்கு என்ன டாபிக் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்னைக்கு வந்து தேசிய பெற்றோர்கள் தினம். அதனாலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெற்றோர்கள் சொன்ன ஒரு விஷயமா கூட வந்து இருக்க வேணாங்க. நார்மலாக யாராவது நம்மக்கிட்ட வந்து ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில், நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது. இப்போ சின்ன வயசில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு ஏதோ ஒரு பொய் சொல்லுவாங்க, அதை ரொம்ப வருஷம் நம்ம வந்து உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டே இருப்போங்க. அப்படி ஒரு பொய், நீங்கள் உண்மைன்னு நம்பின ஒரு பொய், அதாவது சின்ன வயசில் அம்மா அப்பா வந்து சொன்ன ஒரு பொய்யாக இருக்கலாம், இல்லை நம்ம உறவினர்கள் யாராவது சொன்ன ஒரு பொய்யாக இருக்கலாம், இல்லை யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொன்ன ஒரு பொய்யாக இருக்கலாம், அதை நீங்கள் ரொம்ப வருஷம் உண்மைன்னு நம்பியிருக்கீங்களா? அந்த ஒரு விஷயத்தை நம்ம சோனா எஃப்எம்ல கால் பண்ணி என் கூட வந்து இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையின் 9787707 அதே நேரத்தில் நான் வந்து நம்பின பொய், அதாவது உண்மைன்னு நம்பின பொய் என்ன அப்படின்றத அவங்க கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். சின்ன வயசில் பொதுவாகவே வந்து அப்பா அம்மாலாம் வந்து சொல்லுவாங்க, நிறைய நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்து சொல்லுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒய்ஃப் வந்து என்னுடைய மகனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டும் போது பூச்சாண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டுவாங்க. ஆனால் அது வந்து உண்மையே இல்லைங்களா? ஆனால் அந்த சின்ன தம்பி வந்து அதை வந்து நம்பி தான் ஆகணும், நம்பி உடனே வந்து பயந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டாகணும், இந்த மாதிரி ஒரு பொய்யாக இருக்கலாம். அதே மாதிரி சின்ன வயசில் வந்து உன்னை வந்து காசுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பொய்லாம் வந்து இருக்குது. என்னுடைய அக்காங்க தான் நிறைய பொய் சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய உறவினர்கள்லாம் நிறைய பொய் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் நான் ரொம்ப வருஷம் உண்மை அப்படின்னே நம்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உண்மைன்னு நம்பின, ரொம்ப வருஷம் உண்மைன்னு நம்பின ஒரு பொய்யை இன்றைக்கி வந்து என் கூட பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. அதாவது உள்ளாளா அப்படின்ற ஒரு பாடலும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் சலியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
3: அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு சண்டே, அதுவுமா ஒரு சூப்பரான தலைப்பில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சின்ன வயசில் யாராவது சொன்ன ஒரு பொய்யை நம்ம வந்து ரொம்ப உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருந்திருப்போம். இது வந்து ஒரு ஜாலியான, அதே சமயத்தில் பழைய ஞாபகங்களை கிளறக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது எல்லாருக்குமே நடந்த ஒரு விஷயம்தான். சின்ன வயசில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி, இவங்க எல்லாருமே சில விஷயங்களை சொல்லி நம்மளை வந்து பயமுறுத்தி வச்சுருப்பாங்க, இல்லை சில கதைகளை சொல்லி நம்மளை வந்து நம்ப வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் அப்படியே வந்து கண்மூடித்தனமாக நம்ம வந்து நம்பியிருப்போம். ஆனால் வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். அப்படி சின்ன வயசில் யாராவது உங்களை வந்து ஒரு பொய்யை சொல்லி ஏமாத்திருக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் வந்து கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. அதாவது இழந்த பழத்தை கொட்டையோடு சேர்ந்து முழுங்கிட்டா வயிற்றில் வந்து அந்த மரம் முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூல் டைமில் வந்து இருக்கும், நாமளும் பயந்துக்கிட்டு வந்து இருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நைட்டு கண்ணாடியில் முகம் பார்த்தா பேய் பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லி நம்மளை வந்து பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் பயந்த விஷயங்களை என் கூட வந்து கால் பண்ணி அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையன் 9787707.8 தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. இரண்டு பாடல்கள், சாந்தகுமார் அவர்களுடைய குண்டுமல்லி அப்படின்ற பாடலும், அதுக்கப்புறம் மரியா அவர்களுடைய மரியா அப்படின்ற ஒரு பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 அழைப்பது யாரோ நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் கூட நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா இவங்கெல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி நம்மளை நம்ப வச்சுருப்பாங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்தான் அது வந்து பொய் அப்படின்னே நமக்கு வந்து தெரியும். இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணமே நமக்கு வந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு பொய், நீங்கள் ரொம்ப நாள் உண்மன் நம்பின பொய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலையை எனக்கு நீங்கள் பகிர்ந்துக்கலாம் கால் பண்ணி. இப்போ நம்ம கூட வந்து கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்து இணைஞ்சிட்டுருக்குறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
1: அண்ணா ரொம்ப நலமாக இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி என்ண இருக்கீங்க? ஆ
2: நான் நலமாக இருக்கேன், நலமாக இருக்கேன்.
1: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா.
2: அதாவதுங்க சின்ன வயசில் சொன்ன பொய்யே வந்து அதிக நாள் வந்து நான்லாம் உண்மை நம்பிக்கை இருந்தது என்னங்க அப்படின்னா, இந்த எங்க பக்கமெல்லாம் கார மரம்னு ஒரு மரம் இருக்குங்க, முள்ளு மரம்.
1: முள்ளு மரம்,
2: ஆமாங்க. பழம் ரொம்ப ருசியா இருக்கும், அப்படியே வாயில போடுறோம்னா இனிப்பு சூப்பரா இருக்கு. மரம் ஆயிட்டுது. இப்ப அந்த போரவக்கமெல்லாம் அந்த பழைய பாவம் அந்த மரத்தை தூக்கிட்டே தெரியாதான் அப்படின்னு சொல்லு, அப்படின்னே சொல்லுவாருங்க. நான் பாத்துட்டு வந்தேன்னப்பா, நேற்றே பாத்துட்டு வந்து எப்படி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் நாள்லாம் உண்மையு அப்படியே இருக்குமானமோன்னு நம்பி இருக்கணுங்க. அந்த மாதிரி அந்த பாலமெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப எச்சரிக்கையா வாயில போட்டு அதுதான் கப்பிட்டு போயிடுவோம்.
1: சரிங்கண்ணா, சூப்பரா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய கருத்துக்களை,
2: நன்றிங்கண்ணா.
1: அண்ணா வந்து அவருடைய வாழ்க்கையில சின்ன வயசுல நடந்த ஒரு அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இது வந்து நார்மலாக எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு பொய் மாதிரி அண்ணா வந்து சின்ன வயசில் வந்து அது உண்மை அப்படின்னு வந்து நம்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து அந்த வெயில் அடிச்சுக்கிட்டு மழை பெஞ்சா வந்து அது ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட வந்து எங்கள் அம்மா கூட வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா, அது புளிக்கும் சிறுத்தைக்கும் புளிக்கும் புளிக்கும் ஏதோ கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக மனிதர்கள் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த சின்ன வயசில் எப்போ வந்து அந்த வெயில் அடித்து அப்படியே மழை பெய்யும்போது வெயில் அடித்தா நான் வந்து ஓ எங்கேயோ கல்யாணம் நடக்குது போல அப்படின்னு தான் வந்து நினச்சிட்ருப்பேன். அப்போ ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் தான் அது வந்து அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு, பொய் இல்லை சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அப்படி வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அவ்வளோவா இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து நீங்கள் கால் பண்ணி என் கூட வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையின் 9787770107.8 தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. வீக்கெண்டு பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீக்கெண்டில் பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு சண்டே எதுவுமா ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேசிய பெற்றோர்கள் தினம். அதனால் ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, சின்ன வயசில் அம்மா அப்பாலாம் நம்மக்கிட்ட சில பொய்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, ரொம்ப வருஷம் அதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருப்போம். அப்படி எங்கள் தாத்தா சொன்ன ஒரு பொய்யை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. திருப்பூர்ல இருந்து ஆதவன் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: ஒரு ஆசிரியருங்க அந்த திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்துல இருக்க அந்த ஏற்பாடு அப்படிங்கிற ஊர்ல பாடம் எடுத்துட்டு இருப்பாருங்க.
1: சரிங்க.
2: பயிட்டே உண்மையை வரவழைக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, பொய் சொல்லுங்கடா, வயிறு பழு கணக்கா ஊதிடுவோம், எப்பூனை வெடிச்சிடும், உண்மை சொல்லிடுவோம். அதையெல்லாம் நம்பி ஏமாந்தாலும் நானும் ஒருத்த என்னங்க,
1: ஆனா
2: அது உண்மையாக பயந்துக்கிட்டு பய சொல்லிடுவாங்கல்ல, அதுக்காக சொன்னது.
1: ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா.
2: நன்றி.
1: அதே மாதிரி எல்லாருமே வந்து எல்லாருமே இந்த பொய் வந்து பேஸ் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து தாத்தா கூட சின்ன வயசில் அப்படியே வெளியில் வந்து கட்டில் ஒன்று போட்டுருவாங்க, போட்டுட்டு அவர் வந்து படுத்திருப்பார். நான் வந்து அவர்கிட்ட தான் விளாண்டுட்ருப்பேன். அப்படி ஒரு நாள் வந்து அவர் வந்து, அப்போ நிலா வேற இருந்துச்சு, நிலாவை பார்த்துட்டு அவர் வந்து சொன்னார், என்ன அப்படின்னா, நிலாவில் வந்து ஒரு பாட்டி வட சுட்டுட்டு இருக்காங்க, அங்கே பாரு தெரியுதா பாரு, நல்லா பாரு, ஒரு பாட்டி வட சுட்டுட்டு இருக்க மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வயசில் உண்மையாலுமே நான் வந்து, ஓ அங்கே யாரோ வந்து வட சுட்டுட்டு இருக்காங்க பாட்டி அப்படின்னு தான் நினச்சேன். ரொம்ப சின்ன பையனில் நல்லா ஞாபகம் இருக்கு அவர் சொன்னது. அந்த அந்த ஒரு சீக்வன்ஸ் அப்படியே நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அது வந்து பொய் இல்லை, இது வந்து பொய் இல்லை, உண்மையில் அவர் சொன்னது தான். ஸோ அப்போ வந்து அது உண்மை தான் நம்பினேன். அப்புறம் வளர வளர தான் அது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுங்க. இது வந்து எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இரண்டு பாடல்களை தொடர்ந்து நம்ம நேயர்கள் கூட நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சீனி சீனி சினிமா, சீனி சீனி சினிமா,
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
3: அலைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க உங்க கூட. இன்றைக்கி சூப்பரான ஒரு தலைப்பு, நல்ல ஒரு ஃபன்னான தலைப்பு, அதே நேரத்தில் நம்மளுடைய பழைய ஞாபகங்கள்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு அப்படின்னா, சின்ன வயசில் நம்மக்கிட்ட யாராவது ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க, அது ரொம்ப வருடங்கள் நம்ம வந்து உண்மை அப்படின்னு நம்பியிருப்போம். அப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்களை நம்ம சோனா எஃப்எம்ல வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையே 9787707.8 நம்ம கூட இப்போ யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, வெள்ளாறுல இருந்து ரங்கசாமி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா.
4: ஐயா வணக்கம், வணக்கம் வெள்ளார் ரங்கசாமி
3: அண்ணா. வணக்கம், வணக்கம் அண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா.
4: ஐயா எனக்கு பழைய ஞாபகம் வந்து,
3: நாங்கண்ணா
4: எங்கேயாவது ஒரு விருந்துக்கு விழா விசேஷத்துக்கு போனா எங்க பாட்டி தாத்தா என்ன கூட்டிட்டு போவாங்க.
3: சரிங்கண்ணா.
4: அங்க சாப்பிட்டு வந்து வெளியில வந்தா
3: அங்க
4: ஒரு தட்டுல வந்து வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சிருப்பாங்க, பாக்கு வெத்தலை சுண்ணாம்பு இதெல்லாம்.
3: எடுத்து
4: அவங்க பெரியவங்க எடுத்து போட்டுவாங்க. நானும் எடுத்துனா அப்பா பாட்டி யாரும் சொல்லுவாங்க, பள்ளிக்கூடம் போற பசங்க சின்ன பசங்க வெத்தலை பாக்கு.

0: போட்டா கோழி முட்டிடும், படிப்பு வராது. அதனால இதெல்லாம் சின்ன பசங்க எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நம்பிக்கிட்டு பேசாம இருந்துக்குவேன். அவங்க சொன்னதனுடைய கருத்து என்னன்னா, இப்பதான் தெரியுது பசங்க பாக்கு ஒன்னு எடுக்க மாட்டாங்க, ரெண்டு மூணு எடுத்துக்குவாங்க சின்ன பசங்க. அப்புறம் அவங்க வெத்தலை பாக்கு போடும்போது சுண்ணாம்பு அதிகமா சேர்த்தி போட்டுட்டாங்கன்னா வாயெல்லாம் வந்து போடும்
1: இல்லையா.
0: அதனுடைய ஒரு எச்சரிக்கையாக தான் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பிற்காலத்துலதான் நான்
1: தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி நன்றிங்க அண்ணா. வந்து நம்ம கூட வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட நடந்த ஒரு விஷயங்களை வந்து இப்போ இருந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து நீங்களும் வந்து கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787701078. அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகம் இருந்துச்சு, எனக்கு மறந்துடுச்சு. அப்படியே வந்து சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து மறந்துடுச்சு. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெயில் அடித்தா புளிக்கும் புளிக்கும் கல்யாணம், புளிக்கும் சிறுத்தைக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஞாபகத்தில் வந்து இருந்தது. நேயர்கள், உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய அந்த இளமை காலத்தில் யாராவது ஒரு சின்ன பொய் சொல்லியிருப்பாங்க, அதை ரொம்ப வருடங்கள் வந்து நீங்கள் உண்மை அப்படின்னே நம்பிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா. அந்த ஒரு பொய்யை நம்ம சோனா எஃப்எம்ல என் கூட வந்து அந்த ஒரு நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையன் 9787701078. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

வணக்கம். என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. சரி, நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவை நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவை நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம், இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: அலைப்பதியாரோ நிகழ்ச்சியில் இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நம்ம நேயர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து கால் பண்ணி இந்த ஒரு தலைப்பில், அதாவது சின்ன வயசில் ஏதாவது வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க, அதை உண்மைன்னு ரொம்ப வருடங்கள் நம்ம வந்து நம்பிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் தான் வந்து தெரியும் அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எங்கள் அம்மா கூட வந்து சொல்லுவாங்க, எங்கள் ஆயா கூட வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த இடி பயங்கரமாக இடிச்சிட்டு இருக்கிறப்ப அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லி இடி வந்து நின்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கள் அம்மா அவங்களாம் வந்து ரொம்ப இடி இடிச்சிச்சா, பயங்கரமாக இடிச்சிச்சு அப்படின்னா அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நிற்கலாம் நிற்காது, தொடர்ந்து இடிச்சுக்கிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களும் வந்து இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ச்சியாக நேயர்கள் நீங்கள் வந்து கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஒரு நேயர் வந்து இணைஞ்சாங்க, அவங்களுடைய கால் கட்டாயிருச்சு, தொடர்ந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலுக்கும் நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி மாதிரி டாப் 10 ஷோவில் வந்து இடம்பெறும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை அன்னைக்குமே வந்து நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. அந்த பாடலுக்கு முன்னாடி நான் கிளம்பிடுறேன், நீங்கள் பாட்டை கேட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ்.

சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. சண்டே அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் தானா வருங்க. ஏன்னா இந்த சண்டே ஒரு நாள் தான் நம்ம வீட்டில் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல உங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு ஊரை சுற்றி தான் உலா போக போறோம். இந்த ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னா விளையாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் தாங்க இந்த ஊர். இந்த ஊர் நம்ம சேலத்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரும். புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்னா நம்ம சேலம் இருக்கு இல்லையா, நம்ம சேலத்துலேருந்து வந்ததுக்கப்புறமா ஜங்ஷன் ரீச் ஆகும். ஜங்ஷனுக்கு அப்புறமா ரெட்டிவிட்டி பைபாஸ், அந்த ரெட்டிவிட்டி பைபாஸ்லேருந்து புதுரோடு மேம்பாலம் ஏறினதுக்கு அப்புறமா அந்த ஒரு ரவுண்டானா வரும் இல்லையா, அந்த வீணை சேலை போட்டு அதுலேருந்து ரைட் சைட் கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே இந்த ஊர் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குது. இந்த ஊரில் மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஊரில் கபடி தாங்க. கபடிக்கு பெயர் போன ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வீர வீராங்கனைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஊராக தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் நமக்கிட்ட அந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. முக்கியமாக அந்த ஊரில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் பண்டிகை எப்படி இருக்கும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில் பண்டிகை எப்படி இருக்கும், முக்கியமாக அந்த ஊரில் கபடிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஸ்போர்ட்ஸை வளர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்முடைய சேலம் மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் நேஷனல் லெவல் பிளேயர் இல்லை இன்டர்நேஷனல் லெவல் பிளேயராக போயிருக்காரு அப்படின்னா நமக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போனாலுமே அதே சந்தோஷம்தான் இருக்கும். ஆனால் அவங்க நம்ம ஊர்லேயே இருந்தாங்க, நம்ம வாழக்கூடிய அதே ஊர்லேயே இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த ஊர்லேயுமே. இந்த ஊரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்கியமாக கபடி. பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலத்திலேயே பெண்கள் வீராங்கனைகளாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கான தனி கபடி குழு, ஆண்களுக்கான தனி கபடி குழு அப்படின்னு அமைச்சு பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே சமந்தான் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இந்த ஊரில் காட்டியிருப்பாங்க. முக்கியமாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய மேக்சிமம் ஆஃப் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக கபடி விளையாடிருப்பாங்க. கபடியில் டிஸ்ட்ரிக் லெவல்லையோ இல்லை யூனிவர்சிட்டி லெவல்லையோ நேஷனல் லெவல்லையோ கண்டிப்பாக அவங்க மேட்சுக்கு போயிருப்பாங்க, சில அவார்டுகளுமே கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. முக்கியமாக இப்போ அந்த ஊரில் நிறைய பேர் கபடி விளையாண்டு ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல மதிப்புகளை பெற்றதன் மூலமாக நிறைய பேர் வந்து கல்லூரிகள்லையும் அதுக்கப்புறமா பள்ளிகள்லையும் பிடி டீச்சர்ஸுமாவே வந்துட்டு இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோடைய ரெண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மையே
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மனிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் புதுரோடு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்திரா நகர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க உலா வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. முக்கியமா இந்த ஊர்ல பழங்காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது, நிறைய முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு அது ஒரு ஏரியாவே இருந்துச்சான், அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி குடியிருப்புகளாக மாறி இப்போ அது ஒரு ஊராகவே வந்துட்டு மாறி இருக்குது. இந்த ஊரில் நிறைய மக்கள் வந்துட்டு நிறைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறமா அந்த ஊருடைய சிறப்புகள் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்போது நான் மீட் பண்ணது தான் வந்துட்டு கிட்டத்தட்ட

0: 60 வருஷமா அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டியை, அந்த பாட்டி இந்த ஊர் பத்தி என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டலாமா? வணக்கம் பாட்டி.
1: வணக்கம்
0: பாட்டி. உங்க பேர் என்ன?
1: பேர் மாரியம்மா.
0: பாட்டி, இந்த ஊர்ல மொத்தமா எத்தனை வருஷமா இருக்கீங்க?
1: நாங்க பேர் 50 வருஷம் 60 வருஷம் இருக்கோங்க. எம்சாரு சாகும் போது இந்த கட்டடம் ஒரே வீடுதான், கொஞ்சம் தான் போட்டிருந்தோம். அப்புறமா அது மார்கழி மாசம் எம்சாரு சாகும் போது, அவரு இப்ப எத்தனை வருஷம் ஆகுது? அப்புறம் அவர் செத்த
0: என்ன பெரிய வேறுபாடுகள் இருக்குது நீங்க
1: நினைக்கிறீங்க?
0: இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான வேலைன்னா என்னென்ன பாட்டி?
1: முக்கியமாக தொழில் நாங்கள் வந்து கொத்து வேலைக்கு இந்த வேலைக்கு தான் போவோம், மற்றது ஒரு வேலையும் எந்த இல்லை. அப்புறம் இப்போ பிள்ளைங்க போகிற வேலைக்கு தான் அதுக்கு போகிறாங்க.
0: சூப்பர் பாட்டி, சூப்பர். உங்ககிட்ட பேசுறது எனக்குமே ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பாட்டி. ஏன்னா கிட்டத்தட்ட 60 வருஷமாக இதே ஊரில் இருக்கீங்க, பல மாற்றங்களை பார்த்துருப்பீங்க. முக்கியமாக நீங்கள் இருக்கும்போது அந்த ஊர் வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ வேறு மாதிரி இருந்திருக்கும். நிறைய விஷயங்களை, நிறைய தலைமுறைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ மக்களே, இதே மாதிரி இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன சேர்த்திக்காதீங்க அதனால தான்டா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இந்த வாரம் நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் புதுரோடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர்ல என்னென்ன சிறப்புகள் இருக்குது, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது, இந்த ஊர்ல முக்கியமான தொழில்கள் என்ன, இந்த ஊர்ல நீர்நிலைகள் எங்க இருக்குது, நீர் ஆதாரங்கள் என்ன, அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் பண்டிகை, காளியம்மன் கோவில் பண்டிகை இதெல்லாம் எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போ அடுத்ததான் நம்ம கூட ஒரு அக்கா வந்துட்டு இந்த ஊர் பத்தினா நிறைய விஷயங்களையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. அவங்க கூட பேசலாமா? வணக்கம் அக்கா.
1: வணக்கம்
0: அக்கா. உங்களுடைய பேர் என்னக்கா?
1: அமுதா, சோரமங்கலம், இந்திரா நகர்.
0: நீங்க எத்தனை வருஷமாக்கா இந்த ஊர்ல இருக்கீங்க?
1: 42 வருஷம் இருக்குங்க. நான் வந்து 35 வருஷத்துக்கு மேல ஆகுது. எல்லாம் பூர்வீகமா இருக்கிறாங்க. 45 வருஷம், 42 வருஷத்துக்கு மேல இருக்கும்.
0: இங்க மொத்தமா எத்தனை வீடுகளுக்கா இருக்குது?
1: 400 வீடுக்குள்ள இருக்குங்க.
0: ஓகேக்கா. மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க இந்த ஊர்ல?
1: 1000 பேர் இருப்பாங்க.
0: சூப்பர்க்கா. இதே ஊர்ல கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. மக்களே, இந்த ஊர்ல வந்து இத்தனை வீடுகள், அதாவது 300-400 வீடுகள் தான் இருக்குது, ஒரு 1000 பேர் தான் இருப்பாங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஊர்லயுமே கிட்டத்தட்ட நிறைய யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வின்னர்ஸ், அதுக்கப்புறமா வீரர் வீராங்கனைகள் இருக்காங்க. இந்த ஊர்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் பண்டிகை தாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்ததுங்க. இந்த மாரியம்மன் கோவில்கிட்ட தான் வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணேன். முக்கியமா இந்த ஊர்ல புனரமைப்பு பணிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சு அப்பதான் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கும் போல. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்களே போயிருந்தோம். அங்க நிறைய விஷயங்களையுமே நாங்கள் வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த ஊர் பத்தினா நிறைய விஷயங்களையுமே உங்களுக்காக எடுத்து சொல்ல போறோம். அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்திரா நகர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர்ல நிறைய சிறப்பான ஒரு விஷயங்களுமே இருக்குது. இந்த ஊர்ல அவங்க சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கபடி டீம் தாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கபடி டீம் நேஷனல் லெவல், யூனிவர்சிட்டி லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு சொல்லிட்டு நிறைய பரிசுகள் வென்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல ரெண்டு கோயில் இருக்கு, ஒரு ராஜகாளியம்மன் கோவில், அதுக்கப்புறமா இன்னொன்று மாரியம்மன் கோவில். இந்த ரெண்டு கோயிலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஊரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தர் ரெடியாக வெயிட்டிங்ல இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம் அண்ணா, உங்களுடைய பேர்
1: என்னண்ணா?
0: ஓகேண்ணா, நீங்கள் இந்த ஊரில் எத்தனை வருஷமான இருக்கீங்க?
1: 35 சார்.
0: ஓகேண்ணா, நான் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த ஊரில் மாரியம்மன் கோயில் பண்டிகை, காளியம்மன் கோயில் பண்டிகைலாம் ரொம்ப சூப்பராகவே கொண்டாடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு சிறப்பான அந்த பண்டிகைலாம் கொண்டாடுவீங்க?
1: நல்லா இப்போ தான் சிறப்பாக 2-3 வருஷம் சிறப்பாக கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் ஒன்றும் முடியாது. இப்போ இந்த கோயில் கட்டி 2 வருஷம் ஆகுது, இப்போ தான் கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி தண்ணி எல்லாம் நிற்கும், எல்லாம் பண்ணிக்கிறோம்.
0: சூப்பர்ண்ணா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அடுத்த வருஷமே இந்த ஊர் பண்டிகை கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்குமே தோணுது. மக்களே, நீங்களுமே கண்டிப்பாக இந்த ஊர் பண்டிகைக்கு வந்து பாருங்க. சரிங்கண்ணா, இந்த ஊருக்கு இந்திரா நகர் அப்படிங்கிற பேர் ஏன்னா வந்துச்சு?
1: ஒரு 4 பேருக்குங்கல்ல, எம்ஜிஆர் நகர், இந்திரா நகர், அண்ணா நகர், இந்த எல்லா பேரும் கொண்டு வருது, காமராஜர் நகர், எல்லாமே அச்சோ நகர், எல்லாமே கொண்டு இந்த பேரில் உண்டு.
0: சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. முக்கியமாக இந்த ஊருக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சு, இந்த ஊரில் மாரியம்மன் கோயில் பண்டிகைலாம் எப்படி சூப்பராக கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. மக்களை கண்டிப்பாக நீங்களுமே இந்த ஊர் பண்டிகைக்கு கண்டிப்பாக வாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய பண்டிகையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஊரில் இருக்கக்கூடிய பண்டிகை எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. அடுத்த வருஷமே இங்கே கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது. ஸோ இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமான கபடி டீம் இருக்கு இல்லையா, அந்த கபடி டீம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இன்னும் ஃபியூச்சரில் என்ன மாதிரிலாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஒருத்தர் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்ம நிலை என்ன 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோங்க. இறுதி பகுதியிலுமே இந்த ஊர்ல என்னென்ன சிறப்புகள் இன்னும் அதிகமா இருக்குது அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட ரெடியா வெயிட்டிங்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
1: சந்தோஷ். நம்ம இந்திரா நகர் தான்.
0: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நான் இங்க ஒரு 15 வருஷமா இங்கே தான்
0: இருக்கு. சூப்பர்ண்ணா. இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்கீங்க. இந்த ஊர்ல ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு கேள்விப்படுது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கபடி டீம் தானா? இந்த கபடி டீம் எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்க முடியுமா?
1: இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஒன்று இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ஒரு கட்டுக்கோப்பா இருந்தாங்க. ஈவினிங் ஆனால் கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கும். காலையில வந்து பாத்தீங்கன்னா காலையில எப்பவும் போல வார்ம் அப் ஒர்க் அவுட் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல பயனடைஞ்சவங்க நிறைய பேர். இந்த ஊர்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜுங்கன்னு ஒருத்தர் கூட போனது கிடையாது. 15 வருஷத்துக்கு அப்புறம் காலேஜுக்கு இங்க போனது காரணம்னா கார்த்திக் காந்தன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீமோட கோச். அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பசங்களை உருவாக்கி பசங்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த ஊர்ல பெண்களுக்கு படிப்பு எதுக்குங்கிற காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்காங்க. எங்க போன ஜென்ரேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க டிகிரி முடிச்சிருக்காங்க. இதுக்கும் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய் செலவு இல்லாம இலவசமான கல்வி நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம். கணேஷ் காலேஜ் மூலியமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இலவசமான கல்வியில வாங்கி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலங்கள் மாற மாற வந்து பாத்தீங்கன்னா இப்ப பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே வரானுங்க. முன்னாடி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஒழுக்கமான ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்ல.
0: சூப்பர்ண்ணா. இந்த ஊருக்கு உங்களுடைய தேவை கோரிக்கைகள் ஏதாவது இருக்குதாண்ணா?
1: எங்களுக்கு என்ன இப்ப முக்கியமான தேவைன்னா எங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இருந்தது. அந்த கிரவுண்ட் இப்ப கொஞ்ச நாள்ல வந்து கால இயற்கை சீரழிவுனால மழை வந்து கிரவுண்ட் எல்லாம் வீணா போயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரவுண்டுக்கு நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ரெடி ஆனா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல 40 பசங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் திருப்பி ஒரு கல்வி ஃப்ரீ சீட்டா இருக்கட்டும். ஒரு இங்க வந்து சின்ன ஊர், இது வெறும் 800 பேர் இருக்கிற 800 ஓட்டு இருக்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 நேஷனல்ஸ் பிளேயர் இருக்கும். நேஷனல்ஸ்னா வந்து 10க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் இருக்கு. 5 நேஷனல்ஸ் பிளேயர் இருக்காங்க. 5 நேஷனல்ஸ் பிளேயருமே தமிழ்நாட்டுக்கு ரெப்ரன்ஸ்டேட்டிவா விளையாண்டுருக்காங்க. இப்போ கபடி வந்து விளையாண்டுருக்காங்க. ப்ரோ கபடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ கபடியில நேமிஸ்டும் இருந்திருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இருந்த ஊர் தான். மொத்த வீதியே 10 தான் இருக்கும். 10 வீதிக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 பிளேயர் இருக்கும். அதனால எங்களுக்குன்னு ஒரு கிரவுண்ட் இப்போ இல்லை.
0: ஓகேண்ணா. உங்களுக்கான குடிநீர் தேவைகள் எப்படிண்ணா பூர்த்தி ஆகுது? உங்களுக்கு எங்கேருந்து நீர் ஆதாரங்கள் கிடைக்குது?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை. கொஞ்சம் ஒரு பூனைக்காட்டிலிருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து கொஞ்ச நாளாக தண்ணி வரல. இப்போ வந்து ஒரு மாதம் ஆக போகுது தண்ணி வந்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குமே இப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது.
0: சூப்பர்ண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. முக்கியமாக இந்த ஊருக்கு வந்ததில் நானுமே ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் என்ன ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றின உங்களோட சஜஷன் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட சஜஷனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன். அடுத்த வாரம் இன்னொரு ஊருடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபா நேயர்களே, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கரிஷ்மா அவர்கள் தான். அவங்க வந்து ஒரு 2-3 பிசினஸ் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களோட ஓன் தாட்ல வந்த பிசினஸ். இது எல்லாமே எப்படி வந்து அவங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ணணும்ன்ற ஒரு தாட் வந்துச்சு, அதை எப்படி சோசியல் மீடியா மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், உங்களை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்க முடியுமா?
2: ஹாய் ஆல், என் பேர் கரிஷ்மா. நான் வந்துட்டு இப்போ ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன் சோனா காலேஜில். அண்ட் சைட் பை சைட் நான் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன். 2-3 டைப் ஆஃப் பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில், சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராமில்.
1: ஓகே ஓகே மேம், அடுத்தது உங்களோட பிஸ்னஸை பற்றி சொல்லுங்கள் மேம்.
2: நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு டெரக்கோட்டா ஜுவல்லரி, அதாவது களிமண்ணில் வந்துட்டு நகை பண்ணுறது. அது நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்துட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு ஹாபியாக தான் நான் ஆரம்பித்தது. அது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் நினச்சப்போ தான் வந்துட்டு அதை பிஸ்னஸாக நம்ம வந்து பண்ண ஆரம்பித்தது. ஃபுல்லாக கற்றுட்டு அண்ட் ஆல்சோ வந்து நாங்கள் செல்ஃப் தாட் தான், நாங்கள் கிளாஸ் போயெலாம் கற்றுக்கல. அண்ட் எல்லாமே நம்ம கற்றுட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர்லாம் பார்த்து முடித்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் த பிஸ்னஸ். அண்ட் செகண்டாக நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்துட்டு இம்போர்ட்டட் ஆன்டி டார்னிஷ் ஜுவல்லரி. அது வந்துட்டு லைக் வெஸ்டர்ன் ஜுவல்லரிஸ், மினிமலான ஒரு ஜுவல்லரிஸ் வந்துட்டு நல்லா அஃபோர்டபுளான ப்ரைஸில் லைக் ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன்.
1: சூப்பர் மேம், கேட்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. களிமண், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஜுவல்லரி எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மேம். ரொம்ப புதிய விஷயத்தை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து எப்போது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுன்ற தாட் வந்துச்சு மேம்? அதுக்கு யார் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தாங்க மேம்?
2: நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஆக்சுவலி நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராமில். அப்போ வந்துட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எங்கள் அம்மா தான். ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் அவங்களால தான் ஆக்சுவலி நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு அவ்வளோ ஒன்றும் லைக் பெரிய ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்துட்டு இதை எப்படியாவது ஒரு பிஸ்னஸாக மாற்றணும் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு வந்து சோஷியல் மீடியாவோட ஒரு ஹெல்ப் வந்து எனக்கு கிடைச்சது. அண்ட் அதை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி.
1: சூப்பர் மேம், அதாவது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான அம்மா இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது மேம். அடுத்தது இந்த பிஸ்னஸை சோஷியல் மீடியா மூலியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்போ வந்துச்சு மேம்?
2: நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கலான்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு.
1: சூப்பர் மேம், அடுத்தது இன்ஸ்டாகிராமில் மக்கள் கிட்ட நிறைய ரீச் கிடைக்கிறதுக்காக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க மேம்?
2: ஓகே, மெயின் மோட்டிவ் வந்துட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கணும். நல்ல ப்ராடக்ட் வந்துட்டு குட் குவாலிட்டியில் ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் ஆக்சுவலி எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே ஆன்லைன்லாம் சரி ஆஃப்லைனாலும் சரி ரன் பண்ண முடியும். அண்ட் சோஷியல் மீடியாவில் ரெகுலராக வந்து கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் பண்ணுறது வந்துட்டு ஹேபிட்டாக வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நல்ல குட் குவாலிட்டி அண்ட் க்ரியேட்டிவாக நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி போட்டோம்னா நல்ல ரீச் கிடைக்கும் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில்.
1: கண்டிப்பா மேம், குவாலிட்டியான விஷயங்கள் இருந்தாவே போதும், மக்கள் வந்து அதை தேடி வருவாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கரிஷ்மா அவர்கள் அவங்களோட பயணத்துல எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமாவை நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ரேஞ்சர் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில கரிஷ்மா மேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட யூனிக்கான பிசினஸ் எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். நீங்க காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, படிச்சுக்கிட்டே எப்படி உங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்டரோ இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எப்போல்லாம் பண்ணுவீங்க மேம்?
2: நான் வீக்கெண்ட்ல வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஷூட் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு டைம் இருந்தா கூட அப்பயும் ஏதாவது என்னால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்லாம் நான் ரெடி பண்ணிப்பேன். அண்ட் எடிட்டிங் வந்துட்டு காலேஜ்ல பிரேக் டைம்ல ஒரு ஃப்ரீ பீரியட்ல அந்த மாதிரி எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை யூட்டிலைஸ் பண்ணி எடிட்டிங் அண்ட் போஸ்டிங் எல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
1: சூப்பர் மேம். அதாவது கிடைக்கிற டைம் எல்லாத்தையுமே நீங்க வேஸ்ட் பண்ணாம அதை உங்களோட சோசியல் மீடியாக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. அடுத்தது இந்த வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் பண்றது, இது எல்லாமே நீங்க மட்டும் பண்ணுவீங்களா மேம், இல்ல உங்களுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்றாங்களா?
2: ஆமா, எடிட்டிங் வீடியோஸ் போட்டோஸ் எடுக்கிறது, எடிட்டிங் போஸ்டிங் எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன். டிஜிட்டலா எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அண்ட் ஒர்க்ல வந்துட்டு அம்மா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருப்பாங்க. ப்ராக்டிக்கலா ஒர்க்னு வரும்போது லைக் ஒருத்தங்களால மேனேஜ் பண்றது கஷ்டம். ஏன்னா நான் ரெண்டு மூணு பிசினஸ் ரன் பண்றப்போ கண்டிப்பா ஒரு சப்போர்ட் தேவை. அண்ட் அம்மா வந்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியலி வந்துட்டு அப்பா அதுக்கு அப்பாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இது கேட்டாலும் ஹில் கிவ் ஃபுல் சப்போர்ட்.
1: அப்பா அம்மா குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது மேம். அடுத்தது நீங்கள் எப்படி மேம் காலேஜ் போய் படிச்சுக்கிட்டே இந்த ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறீங்க, அப்போது உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டம்லாம் இருக்கும்?
2: ஆமாம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக அப்படியே எல்லா இதுவுமே நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் ஒரு எய்ம் இருந்தால் கண்டிப்பாக முடியும்.
1: சூப்பர் மேம். நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கோல் இருந்தா போதும், அதை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது நீங்க ரீல்ஸோ போஸ்டோ வீடியோஸ் போடும் போது மக்கள் வந்து உடனே உங்களை எதிர்பார்த்து மெசேஜ் பண்ணுவாங்களா, ரிப்ளை பண்ணுவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு கேட்பாங்களா மேம்?
2: ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணால், ரீல் போஸ்ட் பண்ணால் உடனேல வந்து உங்களுக்கு ரீச் கிடைக்காது. ஸோ நான் நிறைய கஷ்டப்படணும் அதில். அதுவும் இல்லாமல் சோஷியல் மீடியா அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நிறையா கிடைக்கும். லைக் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமே வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுப்போம், பூஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு கேன் கோ ஃபார் தட் ஆப்ஷன். இல்லைனா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வேறு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் அனுப்பி we can expand our business.
1: சூப்பர் மேம். அதாவது இந்த எடிட்டிங் வீடியோ போஸ்டர்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கரிஷ்மா மேம் அவங்களோட இந்த ரெண்டு பிசினஸ் மூலமா எப்படி சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி அவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கரிஷ்மா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க ரொம்பவே யூனிக்கான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் பண்றாங்க அப்படின்றதான் பேச போறாங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம் மேம். மக்கள் வந்து கரெக்டா உங்களோட பேஜை வந்து பார்த்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வாங்கணும் அப்படின்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க, அதுக்கு என்ன தேவை
3: நீங்க நினைக்கிறீங்க
4: எடிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரீல் போஸ்ட் பண்ணுறப்போ ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு கண்டென்ட் மட்டும்தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீச் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ், நிறைய பேர் வந்துட்டு ஈஸியாக ஆக்சசபிளான ஒரு இது வந்து இன்ஸ்டாகிராம் தான். ஆனால் அதில் வந்துட்டு நம்மளது வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கணும்னா ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறேன்.

0: பண்ணணும், அதுதான் வந்து பீப்புளுக்கு நல்லா ரீச் ஆகும்.
1: சூப்பர் மேம், எது ரொம்ப முக்கியமானது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது நீங்கள் இந்த ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்லாம் எடுக்கும் போது கேமராவில் எடுப்பீங்களா இல்லை மொபைல் ஃபோன்லேயே எடுத்துருவீங்களா மேம்?
0: ஆக்சுவலி நான் ஷூட் எல்லாமே கூட வந்துட்டு என்னோட மொபைல்லையே தான் ஷூட் பண்ணுவேன். கேமரா ஹெல்பர்ஸ் அது மாதிரிலாம் யாருமே கிடையாது. நம்ம எடுக்கிறது வந்து ஒரு ஐடியாஸ் தான், நம்மளோட ஐடியா. சின்ன சின்ன விஷயத்த வச்சே வந்துட்டு நிறையா வந்து புதுசு புதுசாக பண்ணலாம் ரீல்ஸ் எடுக்கும் போது. ஸோ நம்மளோட ஐடியாஸ் தான் வந்துட்டு இங்கே மெயினான ஒரு ரோல். மற்றவங்க பண்ணதை அப்படியே காப்பி பண்ணாமல் சம்திங் ஒரு யூனிக்காக வேறு ஏதாவது யோசிச்சு வி ஹாவ் டு கிரியேட் தி கண்டென்ட்.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது இந்த சோஷியல் மீடியா பிஸ்னஸில் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்தால் இன்னும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவேன் அப்படின்றத நம்புறீங்க மேம்?
0: எனக்கு டிஜிட்டலாக ஒரு சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாமே நானே பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் சில டைம்ஸ். டிஜிட்டலாக யாராவது ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டா ஐ கேன் இன்னமும் என்னால் கொஞ்சம் டைம்ஸ் டிஜிட்டலாக யாராவது ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டா ஐ கேன் இன்னமும் என்னால் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு தோணுது.
1: ஓகே மேம், ஒரு சின்ன சப்போர்ட் கிடைச்சா போதும், நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவேன் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கரிஷ்மா மேம் அவங்களோட பயணத்துல என்னென்ன

0: 7.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கரிஷ்மா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ரெண்டு யூனிக்கான பிசினஸ் எப்படி வந்து சோசியல் மீடியா மூலியமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷன் எந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க?
2: யா, டெஃபினெட்லி. என்னோட மோட்டிவே வந்துட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான். ஏன்னா ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அதெல்லாம் அதை தாண்டி வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து உங்களோட முதல் கஸ்டமரோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
2: அண்ட் நான் ஃபர்ஸ்ட் அனுப்பின கஸ்டமர் வந்துட்டு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அவங்க ரொம்ப ஆக்சுவலி அவங்க ரிப்பீட்டடாக என்கிட்ட ஒரு 5-6 times வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் 9th standard ஸ்டார்ட் பண்ணப்போ ஒருத்தவங்களுக்கு அனுப்புனேன். அண்ட் ஷி வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். அந்த குட்டி குட்டி இயரிங்ஸ் தான் வாங்கினாங்க, ஆனாலுமே அவங்க வந்து இன்னமும் ஷீஸ் பர்ச்சேசிங் ஃப்ரம் மீ. அண்ட் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களோட ஹாப்பினஸை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க, நம்மளோட ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அது வந்துட்டு ஒரு செப்பரேட்டான ஒரு ஹாப்பினஸ் அது நமக்கு ஏர்ன் பண்ணுறதை தாண்டி, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கேட்கும் போது.
1: சூப்பர் மேம். அதாவது உங்களோட முதல் கஸ்டமரே உங்களோட ரெகுலர் கஸ்டமரா ஆயிட்டாங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது, ரெகுலரா கஸ்டமர் நமக்கிட்டே வரணும் அப்படின்னா என்ன விஷயம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: அது வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்ஸ் திருப்பி வருவாங்களா மாட்டாங்களாங்கிறது இருக்கு. நம்ம பெஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. லைக் அவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க மூலியமா நிறைய ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எனக்கு நிறைய வந்திருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வருவாங்க, அது கேரண்டி.
1: ஓகே ஓகே மேம். ரெகுலர் கஸ்டமர் வரதுக்கான ரீசன் வந்து நம்மளோட குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது வந்து, இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் உங்களோட பிஸ்னஸை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு கஸ்டமர்லாம் இருக்காங்க மேம்?
2: யா, டெஃபினெட்லி. நான் வந்துட்டு டெரகோட்டா ஜுவல்லரி ஆல் ஓவர் இந்தியா அனுப்பியிருக்கேன். அண்ட் அடுத்து நான் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல் ஓவர் இந்தியா, லைக் ஒடிஷா, ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, நார்த் இந்தியா, டெல்லி, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து லைக் ஒவ்வொரு ஆர்டர்ஸ் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் மந்த்லி. அது நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராடக்ட் வந்து ரொம்ப சேஃபாகவும் நான் டெலிவர் பண்ணிவிடுவேன். ஸோ நிறைய ஆர்டர்ஸ் எல்லா ஆல் ஓவர் இந்தியா எனக்கு வருது.
1: சூப்பர் மேம். அதாவது ஆல் ஓவர் இந்தியாலேயும் உங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க, நிறைய ஆர்டர் வந்துட்டே இருக்கா அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஓகே மேம், இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு, இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வந்து கைடன்ஸ்லாம் எதுவும் பெருசாக இல்லை. நான் ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு மிஸ்டேக் பண்ணி தான் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அதில் எனக்கு ஹாப்பி தான் நான். ஸோ ஒருத்தங்க சொல்லி கொடுத்து அப்படியே அதை பண்ணுறதுக்கு நாமளாம் ஒன்று பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கிட்டா அது வந்து இன்னும் மறக்கவே முடியாத ஒரு லெசனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு நிறையா டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நம்பி மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ வந்துட்டு யூ கேன் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துச்சு, ஈஸியாக வந்து யூ கேன் ப்ரொமோட் யுவர் பிராண்ட்ஸ். நம்மளே ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக மாறி நம்ம ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணலாம், ஆட் பண்ணலாம்.
1: சூப்பர் மேம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த விஷயங்களை விட இப்போ நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. ஸோ நாமளுமே அதை யூஸ் பண்ணி வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கரிஷ்மா மேம், அவங்களோட பயணத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் ஆரம்பத்தில் இருந்துச்சு, இப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே கரிஷ்மா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ரெண்டு யூனிக்கான பிசினஸ் மூலியமா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க ஃபியூச்சர்ல அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ புதுசா சோசியல் மீடியால ப்ரொமோஷனா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு

0: கொஞ்சம் சொல்றீங்களா மேம்?
1: என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மி விலையில வந்துட்டு விற்கணும் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. நல்ல ப்ராடக்ட் ஒரு குட் குவாலிட்டியில விற்கணும், கஸ்டமருக்கு நல்லா பிடிச்சிருக்கணும் அந்த ப்ராடக்ட், ரிப்பீட்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வச்சுக்கோங்க. அண்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக க்ரியேட் பண்ணணும். அண்ட் ப்ரொமோஷன்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து போட்ட காசெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்காம, லைக் எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னா வந்துட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட ரூடாக நடந்துக்க கூடாது. அவங்க கேட்குற க்வெஷ்சன்ஸ்லாம், நிறைய வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்க, ரூடான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, லைக் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறவங்க, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஜென்டலாக எல்லாத்தையும் பேசணும். அவங்க கேட்குற க்வெஷ்சன்ஸ்க்கெலாம் பேஷன்ஸோட நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்மளோட பிஸ்னஸை வந்து அவங்க வந்துட்டு லைக் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அண்ட் ஆல்சோ பண்ணக்கூடாத விஷயம் வேறு என்னன்னா, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணணும். ரெகுலராக வந்துட்டு உங்கள் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் யூ கேன் ரீச் அ லாட் ஆஃப் பீப்புள். நிறையா பீப்புளுக்கு நீங்கள் ரெகக்னைஸ் ஆகி பாப்புலர் ஆகணும்னா ரெகுலராக கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும். அண்ட் க்ரியேட்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
0: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே சோஷியல் மீடியாவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். அடுத்தது, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி பயணிக்கணும்ன்ட்டு உங்களோட அனுபவத்திலேருந்து சொல்கிறீங்களா மேம்?
1: ஸோ யாருமே வந்துட்டு உங்களோட எய்மை வந்து விட்டு யாருக்காகவும் விட்டுவே கொடுக்காதீங்க. உங்களோட எய்ம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எதுவுமே உங்களை தடுக்கவே முடியாது கண்டிப்பாக. அண்ட் யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியாலஜி. எதுக்காக இருந்தாலும், சின்ன சின்ன விஷயத்துக்காக இருந்தாலுமே, லைக் நம்மளால் யாருக்காவது பண்ண முடிஞ்சால் ஐம் வெரி ஹாப்பி. இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி சின்ன சின்ன விஷயத்துக்கு, ஃபினான்ஷியலி ஒரு உமன் வந்து எல்லாத்துக்குமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உமனுங்கிறவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ், ஜாப் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு, கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் கையில் இருந்துச்சுன்னா லைக் கண்டிப்பாக நம்ம ஃப்ரீடம்ங்கிறது கையில் இருக்கும். ஸோ அது எல்லா உமனுக்குமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், லைக் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது.
0: எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்மளோட எய்மை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
1: ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன இன்டர்வியூ பண்ணுறது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான்.
0: சூப்பர் மேம், எனக்குமே ரொம்பவே மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கரிஷ்மா மேம் அவங்களோட ரெண்டு முக்கியமான பிஸ்னஸை எப்படி சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. அதுவுமே நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ஓட் பண்ண பாடல் எல்லா பாடலுமே போட்டுக்கிட்ட வந்துட்டேன் திவாகர். இன்னைக்கு இந்த வாரம் நீங்கள் ஓட் பண்ண பாடல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாருமே ரொம்ப தரமான சூப்பரான பாட்டெலாம் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து புதுசாக இருக்கட்டும் இந்த பாட்டு போடுங்க திவாகர், கேட்கவும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி புது பாடலுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெகதீஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு செமையான பாடல் அடிக்கல்லி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த அடிக்கல்லியா பாடல் வந்து நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல். இதில் வரக்கூடிய வரிகள்லாம் ரொம்ப யதார்த்தமான வரிகளாக இருக்கும், ரொம்ப அருமையான வரிகளாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே இந்த பாடல் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த அடிக்கல்லியா பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல எந்த பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலை செல்வி அக்கா ஓட் பண்ண, திவாகர் கௌதம் ஜெயதிலகர் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணியிருக்கக்கூடிய கண்ணே கண்ணே என்னை கொள்ளாதே அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது ஒரு காதல் பாடல். இந்த பாடலுக்கு திவாகர் இசையமைச்சிருப்பார், கௌதம் ஜெயதிலகர் வரிகள் எழுதி அவரே பாடியிருப்பார். ரொம்பவே ஒரு அருமையான பாட்டு, கேட்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன பாடல் அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.
0: Top 10 Music Number 10.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2 பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. இன்னும் உங்களுக்காக 8 பாட்டு காத்துக்கிட்டே இருக்குது. அந்த 8 பாட்டில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் தான் இவர். இவரோட எந்த பாடல் நீங்கள் போட்டாலும் நான் கண்டிப்பாக கேட்பந்து வாக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சாந்தகுமார் தான். சாந்தகுமாரோட குண்டுமல்லி கொண்டக்காரி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவ்வளோ அருமையான பாடல், சூப்பராக இருக்கும். அதில் வர வரிகளும் சாந்தகுமாரோட குரலும் அப்பப்பா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாடல் தான் இது. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பட்டிருக்குன்னா, நம்ம நிறையா பாடல்கள் கேட்டிருப்போம். நாய்க்குட்டிக்காக ஒரு பாடல், சாப்பாட்டுக்காக ஒரு பாடல், நண்பனுக்காக ஒரு பாடல்,

0: வீரர்களுக்காக ஒரு பாடல் அப்படின்ட்டு. ஆனால் இவர் மட்டும்தான் மாடுபிடி வீரர்களுக்காக ஒரு பாடல், ரத்த தானத்துக்காக ஒரு பாடல் அப்படின்னு தனித்துவமாக ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த வார டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல அசோக் சரவணோட ரத்த தானம் செய் அப்படிங்கிற பாடல் தான் இது. ரத்த தானத்துக்கான ஒரு விழிப்புணர்வு பாடல் தான் இது. இந்த பாடலுக்கு தாதுகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி. நம்ம ருக்குமணி பாட்டி எந்த ஒரு புது பாடல் கேட்டாலும் இந்த பாட்டு நல்லா இருக்கு, இதுக்கு ஒரு ஓட்டை போடுங்க, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகவே நிறைய பாடல் ஓட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த வார டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல ரத்த தானம் செய் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த ரெண்டு பாட்டு இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: Music number 8.

0: மோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க துவாக்கரனுடன். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காதல் பாடல்னு கூட சொல்லலாம். இவருக்கு காதல் பாடல் மட்டும்தான் போட தெரியும்னு இல்லை, எனக்கு சேலத்துக்காகவும் பாடல் போட தெரியும் அப்படின்னு சொன்ன ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் சாய் நரேஷோட ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற பாடலாம் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியெல்லாம் 6வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற இந்த பாடலை சாய் நரேஷோட குரலில் கேட்கறதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். சூப்பரான வரிகள், அற்புதமான இசை அப்படின்னு கலக்கியிருப்பார் இந்த பாடலை. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்க, மேட்டூர் வட்டம் ஐம்புதூர்லேருந்து கலை செல்வியாக்கா ஓட் பண்ண ஒரு சூப்பரான பாட்டு தான் பறிப்போனது அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலை எஸ்கே சூர்யா, கலைவாணி அன்பரசன், எம்எஸ் மணி மற்றும் மக்கள் ஹிப்ஹாப் பிரதர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான லவ் ஃபெயிலியர் சாங். மக்களே, நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ உருக்கமாக இருக்கும், மனதுக்கு நெருக்கமாக இருக்கும், அந்த எமோஷன் ஃபீல்லாம் அப்படியே வந்து நெஞ்சுக்குள்ளே இறங்கும். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பாட்டு, அவ்வளோ ஃபீல். இந்த பாட்டுக்கு மேட்டூர் வட்டம் ஐம்புதூர்லேருந்து கலை செல்வியாக்கா தான் கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றியாக அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துலையும் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் 4 பாட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இந்த ரெண்டு பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் இந்த மீதி இருக்க 4 பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: Top 10 Music.
1: ஆறு பாட்டு கேட்டு முடிச்சாச்சு இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். ஆறு பாடலை தொடர்ந்து இன்னும் நாலே பாடல் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நாலு பாடலில் நாலாவது இடத்திலும் மூன்றாவது இடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகரே கூட. இன்றைக்கி டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நான்காவது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆகாஷோட காதலை சொன்னாலே அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாடல் ஒரு இங்கிலீஷ் பாப் சாங் ஸ்டைலில் இருக்கும் மக்களே. ஒரு ஃபங்கியான ஒரு மியூசிக்கில், ஒரு துள்ளலான ஒரு இசையில், அருமையான ஒரு குரலில், அற்புதமான வரிகளில் நம்ம ஆகாஷ் பாடியிருப்பார். ரொம்ப ஃபங்கியாக இருக்கும், கேட்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான சாங் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காதலை சொன்னாலே அப்படிங்கிற பாடல் ஒரு நல்ல தீம் எடுத்து செமையான ஒரு லிரிக் எழுதி அந்த லிரிக் ஏற்ற மாதிரி டியூன் போட்டு செமையாக பண்ணியிருப்பார் ஆகாஷ். சூப்பரான பாட்டு இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அச்சுவோட ரைடு வித் மீ அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. நம்ம ருக்குமணி பாட்டி தான் இந்த பாட்டுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ருக்குமணி பாட்டி நிறைய நாள் இந்த பாட்டுக்கு ஓட் பண்ணி சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் இதில் வரக்கூடிய வரிகளை சொல்லி என்கிட்ட கேட்டதுனால இந்த பாடல் சரியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த டைம் வந்து கரெக்டாக இந்த பாடலை போடுறப்பயே சொன்னதுனால நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த பாட்டை எடுத்துட்டேன். அச்சுவோட ரைடு வித் மீ பேபி அப்படிங்கிற பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்து பிடிச்சிருக்கு. அச்சுவோட பல பாடல்கள் பல ஜேர்னரில் பல விதமாக இருக்கும். ஆனால் இந்த பாடல் வந்து ஒரு தனித்துவமான பாடல். இந்த பாடலில் ஆரம்பிக்கிறப்பயே வந்து ஒரு டயலாக் கூட தான் ஆரம்பிக்கும், உன்னை தேடி வருவேன், உனக்காக நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஒரு லவ் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்னா இந்த ரைடு வித் மீ பேபி அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலுமே இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு மக்களே. நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இந்த பாடலை கேட்டு வாங்க. மீண்டும் இருக்கிற மற்ற பாடல்கள்லாம் பாடலுக்கு பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: Music number 4.

0: क्लासिक नंबर 3।
1: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசா தெரியுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. வந்துட்டு இருக்கேன், உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காத்து சுவாசிக்க வந்துட்டு இருக்கேன். காத்திரு, காதலோட ஒரு ரைடுக்கு.

இந்த நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்பிலையும் என் கவலையும் மறக்க. ஐநோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன. லெட்ஸ் கோ.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் ரெண்டே பாட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன பாட்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு நானும் கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் ஷேக்ஸ்பியரோட தோழரே வாருங்கள் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடல் நம்ம நிறைய நேயர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு. திருப்பூர்லேருந்து கஸ்தூரியனாவும் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எலிலக்காவும் ரெண்டு பேரும் இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலை செல்வியக்கா, ருக்குமணி பாட்டி அப்படின்னு பல நேயர்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா இது ஒரு தத்துவ பாடல். இந்த பாடலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு பாடல் இது. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, நீங்களும் சோனா எஃப்எம் நேயர்களாக இருக்கீங்க, உங்களுக்கும் சோனா எஃப்எம்ல போடுற பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கு, அதையும் நீங்கள் டாப் 10 மியூசிக்கில் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய உங்க போன் எடுத்து 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் அனுப்பியோ உங்களோட ஓட்ட பதிவிடலாம். மெசேஜ் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இந்த மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாட்டோட பேர் என்னன்னு சொல்லிடவா. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வா நீ வா அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. கிஷானோட இசையில வந்திருக்கக்கூடிய வா நீ வா அப்படிங்கிற பாடல் கிஷான் மற்றும் காசி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சமையான பாட்டு மக்களே, ஒரு துள்ளலான இசையில அற்புதமா பண்ணியிருப்பாரு. ரொம்ப சின்ன பாட்டு தான், ஒரு 3 நிமிஷம் பக்கமாக தான் வரும், ஆனாலும் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும். சூப்பரான ஒரு எமோஷனை கரெக்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டை கேட்கிறப்ப அப்படி ஒரு ஃபீல் இருக்கும், கண்டிப்பாக அது உங்களுக்கு இருக்கும் நம்புறேன். கேட்டு பாருங்க. இப்போ இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததுனால நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி

0: பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதோட தான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர். நன்றி மக்களே.
1: Top 10 Music Number 2.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா SDG 8, அதாவது டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே அவங்க கண்ட கனவு மெய்ப்பெறணும்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல தகுதியான வேலை கிடைக்க ஆரம்பிக்கணும். அதுதான் நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு பேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பயங்கரமான காம்படிஷன் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இதில் எப்படி ஒரு நல்ல வேலை வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நம்மளுடைய லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க ஆரம்பிக்கலாம். உங்கள் கேள்விகள் அத்தனைக்கும் விடை அப்படின்றது இப்போ வரப்போகுது. நம்ம இளைஞர்கள் பல பேரை அரசு அதிகாரியாக மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட ஃபவுண்டராக இருக்கக்கூடிய திரு பூமிநாதன் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு வேலை அப்படின்னும் போது அந்த வேலைக்கு எப்படி தகுதி ஆகிறது, இப்போ இருக்க காலகட்டத்தில் TNPSC குரூப் எக்ஸாம் இருக்குது, UPSC எக்ஸாம் இருக்கு, இது எல்லாத்துக்கும் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நாம அவர் கூட வந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட. வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போ நீங்க வந்து இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அடுத்தடுத்து 1500 மேற்பட்டோர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எழுதி பாஸ் ஆகி அடுத்தடுத்து ஒர்க்கிங்ல இப்போ இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஆசிரியர்கள் வந்து தரமானவர்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கு. சோ அதை எப்படி சார் நீங்க வந்து நினைக்க ஆரம்பிச்சீங்க? பாடல் வந்துட்டு இருக்கேன் நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாறு ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டாந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
3: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து பூமிநாதன் சார் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய பவுண்டரா இருக்கக்கூடிய பூமிநாதன் சார் கிட்ட தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். பூமிநாதன் சார், இப்போ நீங்க ஐஏஎஸ் அகாடமி வச்சிருக்கீங்க அப்படின்போது இதுக்கு பின்புலத்துல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சோ உங்களை பத்தி சொல்லுங்க.
4: நான் வந்து எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி, இன்னும் ஒரு வாரத்தில் வந்து எனக்கு வந்து வைவாசி இருக்கு. ஸோ டாக்டர் பூமிநாதன் கொஞ்ச நாளில்
3: கண்டிப்பாக
4: டாக்டரேட் முடிய போகுது. நான் வந்து ஒரு கிராமத்திலிருந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக வந்த ஒரு பர்சன். என்னோட அப்பா அம்மாலாம் பெரிய லெவலில் படிக்கல, அவங்களுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய பேரை வந்து கிரீனிங்கில் போடக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவருடைய மகன்கள் மூலமாக அதை என்னை மூலமாக வந்து இன்னைக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அலங்காநல்லூர் என்னுடைய சொந்த ஊர், சென்னைக்கு வந்து ஐஏஎஸ் படிப்பதற்காக போனேன். ஆனால் என்னால் வந்து ஐஏஎஸ் ஆக முடியல. அப்போது நமக்கு வந்து அங்கே கிடைச்ச அந்த அனுபவம் இருக்கு இல்லையா. இப்போது சச்சின் டெண்டுல்கருடைய குரு போய் கேட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சச்சின் ஆயிருக்கிறதுக்கு வாசப்பட்டிருப்பார், ஆக முடியல, சச்சின் ஒருத்தர் உருவாக்கிட்டார். அதே போல் தான் எம்எஸ் தோனியோட குருட்ட கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவாங்க. அதே போல் தான் இப்போ நம்ம ஆகணும்னு ஆசைப்பட்டோம், ஆக முடியல, நம்ம மூலமாக நிறைய பேரை வந்து உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்க முடியும்னு நினச்சேன். அதன் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி. முன்னே நம்ம அகாடமி கொஞ்சம் நிறைய விஷயங்களில் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். இந்தியாவினுடைய ஜனாதிபதியை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமியை திறந்து வச்சது நம்ம தான் முதல் முறையாக. இந்தியாவிலேயே முதல் முறையாக பார்வையற்ற பெண்ணை ஐஎஃப்எஸ் அதிகாரியாக பாஸ் பண்ண வச்சது நம்ம தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து ஒரு ஆல் இண்டியா டாப்பரை நம்ம வந்து ரெண்டு வருஷம் கொடுத்த தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரே அகாடமினா நம்ம மட்டும்தான். ஐந்து முறை ஸ்டேட் டாப்பரை கொடுத்த ஒரு அகாடமி. 1539 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இது வரைக்கும் நம்ம உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாட்டில் ஆஃப்லைன் கோச்சிங்கை வந்து எல்லா மாவட்டத்திலையும் கொடுக்கக்கூடிய ஒரே அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி தான். ஏன்னா நான் ஆன்லைனில் பெருசாக நான் அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதில்லை. ஆன்லைன் வகுப்புகள் இருந்தால் கூட ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய அந்த இம்பேக்ட் வந்து ஆன்லைனில் வந்து பெரிய லெவலில் கொடுக்க முடியாது. அதனால் நான் வந்து ஆஃப்லைன்லேயே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 8 இடத்துல நம்மளுடைய லொக்கேஷனில் இருக்குது. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், இப்போ சேலம், நாமக்கல், பாண்டிச்சேரி, இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்மளுடைய அகாடமி இருக்குது. அது இல்லாமல் நிறைய இன்ஸ்டிடியூஷனோட டைஅப் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். விஐடி கூட பண்ணியிருக்கோம், சாய்ராம் கூட பண்ணியிருக்கோம், வேல்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சென்னை கூட பண்ணியிருக்கோம், நம்ம சோனாவில் கூட நம்ம வந்து இப்போ எம்ஓ சைன் பண்ணியிருக்குது. ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா பார்க்குறேன். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கி அனுப்பணும் அப்படின்றது என்னுடைய லட்சியம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள்லாம் படிக்கிறப்ப தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னில் இருக்கும். இதில் இந்திய குடிமைப்பணி தேர்வோடைய ரிசல்ட் வர்றப்ப அந்த நம்பர் ஒன் இடத்த வந்து இப்போ கொஞ்ச நாளாக நம்ம விட்டுட்டோம். இனிமே எதிர்காலத்தில் மறுபடியும் தமிழ்நாடு தலை நிமிர்ந்ததுன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கணுன்றதுக்காக நிறைய முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய முயற்சிகளுக்கு பலனும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்க. திருப்புகழ் ஐஏஎஸ் அவர்களே கிளாஸஸ் வந்து 3 சப்ஜெக்ட் எடுத்துக் கொடுக்குறாங்க நம்மளுடைய மாணவர்களுக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துக் கொடுக்குறாங்க, எத்திக்ஸ் எடுத்துக் கொடுக்குறாங்க, எஸ்ஏ பேப்பர் எடுத்துக் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு தலை சிறந்த ஒரு வல்லுநர்கள் வந்து கிளாஸஸ் எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம தலை சிறந்த மாணவராக நம்ம வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு தானே.
3: கண்டிப்பாக சார்.
4: ஸோ அதை நோக்கிய பயணம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு.
3: கண்டிப்பாக சார். ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு முயற்சியும் நான் எடுக்க ஆரம்பித்தேன், ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க எனக்கு முயற்சி எடுக்கணும்னு தோணுச்சு. அந்த முயற்சி தான் என்னை வெற்றி அடைய வச்சதுக்கு, என்னை மட்டும் இல்லை எனக்கு பின்னாடி வந்த எல்லாரையும் வெற்றி அடைய வச்சிருக்கின்றது. ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களை இந்த நேரத்தில் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம பூமிநாதன் சார்கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வரேன்டா, நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நடம் பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேஷன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா, இது உன் தம்பி தான் போலவா? போய் பார்க்கலாம்.
1: சார், என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
6: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
7: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய பவுண்டரா இருக்கக்கூடிய பூமிநாதன் சார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். பூமிநாதன் சார், இப்போ எக்ஸாம்ஸ் பத்தி சொல்லுங்க. இப்போ மாணவர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு போது பெற்றோர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த யூபிஎஸ் எக்ஸாம் எப்படி நடக்கும், என்னென்ன கட்டங்கள்ல நடக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார்.
8: இது வந்து மூன்று கட்டங்கள் இது வந்து ஒரு உரையாடல் மாதிரி இருக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் உங்களுடைய பர்சனாலிட்டியை வெளில கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அது. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது பெரிய ஃபில்ட்ரேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜில் தான். 1,000,000 மாணவர்கள் விண்ணப்பிப்பாங்க, 13,000 பேர் செலக்ட் ஆவாங்க. அதில் ஏன் 13,000 பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1:13 அந்த ரேஷியோவில் தான் எடுக்கிறாங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில். 13.5 அந்த ரேஞ்சில் இருக்கும். அங்கேருந்து மெயின் எக்ஸாமினேஷனை 1:3 அந்த ரேஞ்சில் எடுப்பாங்க. 1,000 வேகன்சினா ஒரு 3,000 பேர் மெயின்ஸ் எழுதுவாங்க, தென் 1,000 பேரை வந்து ஃபைனலாக செலெக்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ப்ராசஸ். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஒரு நாள் நடக்கும். காலையில் வந்து பொது அறிவு ஒரு 100 கேள்வி, மதியம் வந்து சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதில் ஒரு 80 கேள்வி இருக்கும். ஃபஸ்ட்டு சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. 80 கேள்விக்கு 27 கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து வெற்றி பெற்றலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் எவ்ரி இயர் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வேறுபடும். அந்த கட் ஆஃப் மார்க் வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு 45-50% தான் கட் ஆஃப் வந்து பெரும்பாலும் இருக்கும். அதனால் யாரும் பெரிய லெவலில் வருத்தமும் பட தேவையில்லை, கவலையும் பட தேவையில்லை. அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காம்படிஷன் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்கள் எடுத்தோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் டிகிரி முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதலான்னு எலிஜிபிலிட்டி எவ்வளோ பேர் இருப்பாங்க? 140 கோடி பாப்புலேஷனில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி பேராவது கிராஜுவேஷன் முடிச்சிருப்பாங்கல்ல. ஆனால் எக்ஸாம் எழுத வர்றது எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது வெறும் 10,00,000 பேர் தான். அதுலேயும் 5,00,000 பேர் எக்ஸாம் ஹாலுக்கே வரமாட்டாங்க. அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க ஆனால் எக்ஸாம் எழுத வரமாட்டாங்க. ரிமைனிங் 5,00,000 பேரில் 3,00,000 பேர் சரி அப்ளிகேஷன் போட்டோம், ஹால் டிக்கெட் வந்துடுச்சு, சும்மா போய் எழுதிட்டு வருவோமேனு போய் எழுதிட்டு வருவாங்க. மீதி இருக்க 2,00,000 பேரில் ஒரு 5,000-10,000 பேர் தான் சீரியஸாக படிக்கக்கூடிய மாணவர்கள். அந்த 10,000-15,000 பேர் தான் இந்த 13,000 பேரில் நம்ம வந்து அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு கூப்பிட்றாங்க. இன்னும் அதிக லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30,000 மாணவர்கள் ரொம்ப சின்சியராக இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம இந்தியா முழுக்க. ஸோ தி பெஸ்ட் போஸ்ட் இன் இந்தியா அப்படின்னா அது இருக்கிறது ஐஏஎஸ் தேர்வு. ஒஸ்ட் காம்படிஷன் இருக்கிறது அந்த தேர்வு தான். 30,000 பேர் தான். இப்போ போலீஸ் கான்ஸ்டபிள்கெலாம் 20 லட்சம் அப்ளிகேஷன் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இவரும் கான்ஸ்டபிள் குரூப் 4 20 லட்சம் வருதுன்னு கேட்குறீங்க. ஆனால் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு வெறும் 30,000 பேர் தான் சின்சியராக படிக்கிறாங்கன்றப்ப எல்லாருமே விண்ணப்பிக்கலாமே இல்லையா? அதிக பணமும் கேட்கல, 100 ரூபாய் தான் விண்ணப்ப கட்டணம். பெண்களுக்கும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் கூட கிடையாது. ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் போடுறதுல என்ன குறைஞ்சி போகுது? போட்டுட்டு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அண்ட் சோனா இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே வந்து வார இறுதி நாட்களையும் படிக்கலாம், வார நாட்களையும் படிக்கலாம், முழு நேரமாகவும் படிக்கலாம், பகுதி நேரமாகவும் படிக்கலாம். ஸோ உங்களுடைய கனவு அரசு வேலை அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு மேலே வர்றது பெட்டர். ஏன்னா இதுதான் எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன்.
7: கண்டிப்பா சார், மாணவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, பெற்றோர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு போது அந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திப்பாங்க. பெற்றோர்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் வந்து அடுத்தடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு கிட்ட சொல்லுங்க, அவங்க வந்து யூபிஎஸ் எக்ஸாம்ஸ் தான் இருக்கு அப்படின்னு போது அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆக சொல்லுங்க. அதையும் படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்குலாம் போக ஆரம்பிச்சு நம்மளுடைய சமூகத்தை வந்து மாத்துறதுக்கான ஒரு ஆயுதமா அவங்க மாறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நேரில் தொடர்ந்து நாம பூமிநாதன் சார் கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து கல்லூரி முடிச்சுட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இது மிகப்பெரிய சவாலாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களையும். நம்ம சேலத்தில் அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க அப்படின் போது அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ முதலாம் வந்து மாணவர்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க, டிகிரி வாங்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது குறைவாக இருக்க ஆரம்பிக்குது. அதாவது ஸ்கில், நம்ம ஒன்றும் சொல்லியிருந்த மாதிரி ஒருத்தங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க, இப்போ நானே காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து சைடில் வந்து என்னோட பெரியப்பா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, டைப் ரைட்டிங் கற்றுக்கோ, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து ஃபியூச்சரில் நல்ல வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதே மாதிரி நான் வந்து கற்றுக்கல, ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து தட்டச்சு வேலை இருக்குது, அதாவது டைப் ரைட்டிங் வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே பெரியப்பா சொல்கிறத கேட்டு நான் கற்றுருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு வேலை கிடச்சிருக்கும், நான் இப்போ வந்து அடுத்தடுத்த பொசிஷனுக்குலாம் போயிருப்பேன். ஆனால் நான் வந்து கேட்காம என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து இருந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டைமில் தான் வந்து இந்த டைப் ரைட்டிங் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக டைப் ரைட்டிங்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். டைப் ரைட்டிங் வந்து லேப்டாப் இருந்ததுனால நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது எனக்கு அப்போலேருந்தே, நான் வந்து அக்கா வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து லேப்டாப் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த லேப்டாப் வச்சு நான் வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரியும். அந்த லேப்டாப் வந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்போது சரி பண்ண தெரியும். அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து இந்த ஓஎஸ் போடுறது இதெல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது பேசிக்கான ஒரு விஷயம், இதெல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து என்னை டெவலப் பண்ணிக்க ஆரம்பிக்கல. ஸோ நிறைய வந்து கற்றுக்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து முக்கியமாக வந்து ஒரு பயம் எனக்கு இருக்க ஆரம்பிக்கும். இன்டர்வியூக்கு எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு போது அந்த இன்டர்வியூவில் வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பயம், என்னடா கேள்வி கேட்குறாங்களே, நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம், ஆனால் கேள்வி கேட்டுறது ஒரு பயமாக இருக்க ஆரம்பிக்கும். அதனாலே நான் வந்து நிறைய இன்டர்வியூக்கு போயிட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஸோ எதுவுமே சொல்லிக்காம நான் பாட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இடங்கள் இருந்திருக்கு. அது கம்யூனிகேஷன் இஷ்யூன்னு சொல்லலாம். பல ஸ்டூடெண்ட் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து பேச தெரிஞ்சிருந்தாலுமே இன்டர்வியூவில் போய் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத நிலை அவங்களுக்கு அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதுக்காக ப்ராக்டிஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கணும். சொந்தமான சவால்கள் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அதுக்கு போக தெரியணும். இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து நான் எஃப்எம்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு போது இங்கேயுமே வந்து ஸ்டார்டிங்கில் பேசியிருப்பேன் அப்படின்னு கேட்டால் இல்லை, நான் இந்தளவுக்கு இப்போ பேசுகிறேன் அப்படின்னு போது ஆரம்பத்தில் நான் பேசாமல் இருந்த காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு, பேசவே முடியாத காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து அதை கிடைச்சிருச்சு அப்படின்னு போது அதை சரியாக செய்யணும், அதை கற்றுக்கிட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கணும். இதுவே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட இல்லாத ஒரு சவாலாக இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து வீட்டில் இருந்த வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபினான்சியலாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஃபினான்சியலாக டவுனாக இருக்கும் அப்படின்போது அது வந்து ரொம்ப சவால்களை கொடுக்க ஆரம்பிக்கும் மாணவர்கள் மத்தியில். ஸோ அதே மாதிரி வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்குது. சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் நிறையா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் வேலைக்கு

0: ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து பூமிநாதன் சார் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய பவுண்டரா இருக்கக்கூடிய பூமிநாதன் சார் கிட்ட தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். பூமிநாதன் சார், இப்போ நீங்க கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் தொடங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம சேலம்ல வந்து புதுசா தொடங்கி இருக்கீங்க அப்படின்னு போது, இப்போ எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த இலக்குகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா. கிட்டத்தட்ட நீங்க 1500 மேற்பட்ட மாணவர்களை வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கு வந்து தயார்படுத்தி அவங்களை வந்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு போது, உங்களுடைய அடுத்தடுத்த இலக்குகள் என்ன சார், அதை பத்தி சொல்லுங்க.
1: இந்திய லெவல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் நம்பர் 1 இடத்தை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அடையணும் அப்படின்றது என்னுடைய இலக்கு. ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாணவனுமே வெற்றி பெற்ற பின்பு நல்ல சிறந்த ஆட்சியாளராக செயல்படணும், அதுக்கு வந்து எத்திக்கலான அதிகாரிகளை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்றது என்னுடைய இலக்கு. அதிகாரிகள் எவ்வளவு பேரை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறோன்றது முக்கியம் இல்லை. ஒவ்வொரு அதிகாரியுமே அந்த மாவட்டத்தினுடைய பாதுகாவலன் என்ற முறையில் அந்த இந்திய நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறந்த லெவலில் இருக்கிறதுனால, வெறும் மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாணவர்களா இல்லாமல் மதிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு மாணவனை நான் உருவாக்கி அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய மாணவன் அப்படின்னா அவன் உண்மையிலே தனித்துவமாக இருப்பான். அது அப்படிப்பட்ட மாணவர்கள் உருவாக்கணும்னு ஆசை. அது மட்டும் இல்லை, சிவில் சர்வீஸ் மூலமாகவும் நிறைய லீடர்ஸ் நான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்ஸ்டிடியூட் ஃபார் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். அதில் வந்து இந்த அரசு வேலைக்கு எப்படி வர்றாங்களோ அதே போல அரசியலுக்கு வரக்கூடியவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து வரலாறு தெரியணும், புவியியல் தெரியணும், பொருளாதாரம் தெரியணும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியணும், சுற்றுப்புற சூழல் தெரியணும், அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் தெரியணும், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நடக்குதுன்றது தெரியணும். அப்பதான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு முயற்சிகளை இன்னும் நல்லா கொண்டு போக முடியும். அதனால இந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் பொலிட்டிக்கல் கரியர் அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிகச்சிறந்த லெவலில் வரும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவும் நமக்கு வந்து லீடரை உருவாக்குறது தான் நம்மளுடைய மேஜர் ரோல் நான் பார்க்குறேன். அதனால தான் பேர் வந்து கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். இந்த பக்கம் போனாலும் கிங் தான், இந்த பக்கம் போனாலும் கிங் தான்.
0: கண்டிப்பாக சார், ஏன்னா ஒரு நாட்டை ஆள்றதுக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து சரியான பாதையை கொண்டு போகிறதுக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன விஷயம் வந்து நிறைவேறணும் அப்படின்றத நானுமே வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா பாலிட்டிக்ஸ் அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே வந்து இந்த உற்று நோக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலாக தான் இருந்துகிட்ருக்கு. அதை வந்து மாணவர்களை எப்படி தயார்படுத்தணும், எப்படி அணுகுமுறை பண்ணணும், அதை எப்படி கையாளணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நான் ஒரு இன்ஸ்டியூட் மூலமாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க, அதுக்காக ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்போது அது கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். கண்டிப்பாக அதை தொடங்க, அது வெற்றி அடையும் அப்படின்றத நானும் என்னுடைய சார்பாகவும் சோனா எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி நாம பூமிநாதன் சார்கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: அருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கிட்டத்தட்ட கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய பூமிநாதன் சார் அவர்கள் தான் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க சிறப்பு விருந்தினர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய பவுண்டரா இருக்கக்கூடிய திரு பூமிநாதன் சார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். சார், இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, சோ அந்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு சோனா இன்ஸ்டிடியூஷனோட சேர்ந்த எம்ஓயு ரொம்ப மகிழ்ச்சி. மிகச்சிறந்த ஒரு நிறுவனம், இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு நிறுவனம். ஐயா வள்ளியப்பா அவர்களோட ஆசீர்வாதத்தோடு மிக சிறப்பாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு எம்ஓயு சைன் பண்ணி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்காலத்தில் வெறும் பட்டதாரிகளாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் பல பட்டதாரி மாணவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கலெக்டராக, ஒரு எஸ்பியாக, ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியாக, ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியாக வரணுன்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம ஆரம்பிச்சத இந்த நாள், இந்த நிகழ்வு உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நான் பார்க்குறேன். இந்த சோனா எஃப்எம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு ரொம்ப அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. அதுவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் வந்து தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இதனுடைய பெருமையையும் நாட்டுப்புற கலைஞர்களையும் தனித்துவம் மிக்க ஒரு மனிதர்களையும் இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கிறப்ப இந்த சோனா எஃப்எம் மாதிரி நிறைய கம்யூனிட்டி வீடியோஸ் நிறைய வரணும். இவர்களுடைய இந்த பணி வந்து நிறைய வந்து சிறக்கணும், நிறைய மக்கள் வந்து இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த சோனா எஃப்எம் மூலமாக உங்கள் எல்லாருக்கூடையும் நான் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த சோனா எஃப்எம் வந்து கொடுத்துருக்கு. இந்த நேரத்தில் வந்து நான் சோனா எஃப்எம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமான கேள்வியை தம்பி சகோதரர் கேட்டார். ஸோ அதனால தான் என்னாலையும் ஒரு சில தகவல்கள் கொடுக்க முடிஞ்சு. ஸோ நீங்களோ உங்களுடைய குடும்பத்தினரோ எதிர்காலத்தில் அரசு வேலைக்கு வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்தக்கூடிய சோனா இன்ஸ்டிடியூஷன் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வருவதற்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9444227273 இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல்களும் கொடுக்கப்படும். இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் இந்த சமூகத்தின் மாற்றத்திற்கான ஒரு முதல் படியாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார். நீங்க இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில அந்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மாணவர்களை ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கு எப்படி தயாராக வைக்கிறது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து யூபிஎஸ் எக்ஸாம் எப்படி அடுத்தடுத்த கட்டங்கள்ல இருக்கு, அதை எல்லாத்தையும் அவங்க எப்படி கடந்து வரணும், அதை தாண்டி மெயின்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து சொல்லிக் கொடுத்து அதை எப்படி மாணவர்களுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மொத்தத்தையும் வந்து எங்க கூட நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்பவே நன்றி சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட வந்து திரு பூமிநாதன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய பவுண்டரா இருக்கக்கூடிய பூமிநாதன் சார் தான் நம்ம கூட பேசியிருந்தாரு. சோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. சோ இப்போ கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே.

0: FM 107.8 வானொலி நாடகம்.
1: இந்த வானொலி தொடர் முற்றிலும் சித்தரிக்கப்பட்ட கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல.
2: சோனா FM 107.8 குடும்பஸ்தன்.

0: அம்மா அம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா, டிஃபன் பாக்ஸ் எங்க?
1: ஏண்டி, எல்லாமே நான் தான் எடுத்து வைக்கணுமா? முன்னாடியே நீ எதுவுமே எடுத்து வைக்க மாட்டியா?
0: அம்மா, நான் ஸ்கூல் போறேன்னா நீ ஸ்கூல் போறியா? நான் தானே ஸ்கூல் போறேன், அப்ப நீ தானே எடுத்து வைக்கணும்.
1: இது மட்டும் நல்லா பேச கத்துக்கிட்ட, ஒரு வேலையும் செய்ய தெரியாது உனக்கு.
0: அம்மா அதெல்லாம் விடுமா, மதியானம் நான் கேட்ட தோசை தானே?
1: அதை வைக்கலன்னா சும்மா விட்டுருவியா? நீ கேட்ட தோசை தான் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்டு வந்துரு. நோட்டு புக் எல்லாம் எடுத்துக்கிட்டியா, இல்ல அதையெல்லாம் விட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிட்டியா?
0: அம்மா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டமா.
1: ஏ திவ்யா, ஆட்டோ வந்துருச்சுடி, சீக்கிரம் வா, டைம் ஆகுது.
0: அம்மா போயிட்டு வரேன், பாய்.
1: பார்த்து போயிட்டு வா திவ்யா, பாய்.
2: என்ன சரண்யாக்கா, வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா?
1: ஆ, கொஞ்சம் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா என் பொண்ணையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு.
2: ஆமா, எங்கக்கா உங்க வீட்டுக்காரர் ரொம்ப நாளா ஆளே காணோம்?
1: எங்க நந்தினி, நானே அவரை பார்த்து 2 மாசம் ஆகுது. இந்த டிரைவர் வேலையில எப்ப வராரு எப்ப போறாருன்னே தெரியல. ஏதோ கேரளால இருக்காராம், 2 நாள் வந்துருவேன்னு சொல்லிருக்காரு.
2: சரிக்கா, வரட்டும்.
1: சரி நந்தினி, உன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா?
2: முடிஞ்சிருச்சு சரண்யா. இந்த பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டான், இந்த அவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்படியே போயிட்டு என் வேலையை பாக்குறது தான்.
1: சரி நந்தினி, நல்ல தண்ணி வந்தே 4-5 நாள் ஆகுது. எப்ப வரும்னு ஏதாவது சொன்னாங்களா என்ன?
2: தெரியலக்கா, நானும் செந்தில் அண்ணாட்ட கேட்டேன், நாளைக்குள்ள வந்துரும்னு சொன்னாரு.
1: வந்தா பரவாயில்ல, நல்ல தண்ணியே சுத்தமா இல்ல.
2: ஆமா சரண்யாக்கா, வந்தா பரவாயில்ல.
1: சரி நந்தினி, நானும் போய் அப்படியே இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறேன்.
2: ஓகேக்கா, நானும் அப்படியே போறேன்.
1: இதெல்லாம் போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்குது. இதெல்லாம் எப்ப நான் சரி பண்ணி முடிப்பனோ?
3: சரண்யா
1: மணியண்ணா, வாங்கண்ணா.
3: சரண்யா, 2 மாசமா வீட்டு வாடகை தரல, அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்திருக்கமா.
1: அண்ணா, ஒரு 5 நாள்ல கொடுத்துறேண்ணா, அவரு 2 நாள்ல வந்துடுறேன்னு சொன்னாரு. வாடகை காசை வந்தோடனே வாங்கி கொடுத்துறேண்ணா.
3: சரிம்மா, நீ சொல்றது புரியுது. எனக்கும் இந்த மாசம் கொஞ்சம் செலவெல்லாம் அதிகமாகி டைட்டா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்கற மாதிரி பாத்துக்கோங்கம்மா.
1: கண்டிப்பா கொடுத்துறேண்ணா.
3: சரிம்மா, அப்படியே நானும் கிளம்புறேன்.
1: இவர் வேற போய் 2 மாசம் ஆகுது, 2 நாளா போனே எடுக்கல, என்ன பண்றாருன்னே தெரியல.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குடிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
2: சோனா எஃப்எம் 107.8 குடும்பஸ்தன்.
3: தண்ணி வேற ஒரு வாரமா வரல, கடைக்கு வேற போனோம். ஹலோ
4: ஹலோ சரண்யா, என்ன பண்ற, எப்படி இருக்க?
3: எங்க நான் இருக்கிறது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு நாளா போனே காணோம், சாப்பிட்டீங்களா இல்லையா?
4: நான் நல்லா இருக்கேன் சரண்யா. போனு கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருச்சு, சர்வீஸ்ல கொடுத்துருந்தேன், அதான் ரெண்டு நாளா போன் பண்ணல. சரி, பாப்பா பிரியா எப்படி இருக்கா? ஸ்கூலுக்கு போயிட்டாளா?
3: ஆ, ஸ்கூலுக்கு தான் போயிருக்கா, வந்துருவா கொஞ்ச நேரத்துல. நீங்க எப்போ வருவீங்க?
4: இப்பதான் லோட் இறக்க போறோமா, இறக்கிட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வர வேலைதான், நாளைக்கு வந்துருவோமா?
3: சரி பாத்து வாங்க. அப்புறம் ஹவுஸ் ஓனர் வேற வந்து 2 மாசம் வாடகை தரலன்னு கேட்டுட்டு போனாரு.
4: சரண்யா ஒன்னும் பிரச்சனை இல்ல, காசு இருக்கு, நான் வந்தது போயிட்டு கொடுத்துறேன்.
3: சரி நாளைக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன்.
4: சரிம்மா, பாத்து பத்திரமா இரு, நாளைக்கு வந்துடுறேன். ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது வேணுமா?
3: ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வாங்க.
4: சரிம்மா பாரு, கூப்பிடுறாங்க, வச்சுட்டா?
5: என்னண்ணே, அதான் பொண்டாட்டிட்ட போன் பேசிட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க.
6: இல்ல ராஜா, நம்ம டெய்லி இவ்வளோ கஷ்டப்படுறோம், பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. வாழ்க்கையில என்ன பண்ணி என்ன பிள்ளைங்களோட வாழ முடியலையே.
5: அட என்ன நான் பண்றது, நாம வாங்கிட்டு வந்த வரம் அப்படி.
6: அட அத சொல்லு, என்ன எவ்வளவு நாளைக்கு இப்படி கஷ்டப்பட போறோன்னு தெரியல.
5: டிரைவரோட வாழ்க்கையே அப்படித்தானே, நல்ல நல்ல குடும்பத்தோட இருக்க முடியாது, பொண்டாட்டி பிள்ளைங்களை டெய்லியும் பார்க்கவும் முடியாது.
6: என்ன ராஜா பண்றது, பேருக்குன்னு குடும்பம் இருக்கு, ஆனா கூட தான் இருக்க முடியல. சரி விடு ராஜா, இதை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். லோடு இறக்கிட்டு நம்ம கிளம்பலாவா?
5: சரி, கயிறு பின்னாடி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி இருக்கிறியா? நான் போயிட்டு டயரில் காத்திருக்குதா, அதுக்கப்புறம் ஆயில் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். என்ன சரிண்ணா, நானும் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணா பெருசாக எதுவும் இல்லை, அங்கங்கே 2-3 லூஸ் தான் இருந்தது, அதை நான் பார்த்து கட்டிட்டு வந்துட்டேன்.
6: சரி ராஜா, வண்டியில் ஏறி போகலாம்.

0: அண்ணா லோடு வந்துருச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க.
1: ஆ இருப்பா பாக்குறேன். அருணாச்சலம் இங்க எல்லாம் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்ல.
0: அண்ணா பில்லு கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும், நானும் காட்டிட்டு கிளம்புறேண்ணா.
1: இந்தாப்பா பில்லு, எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கோ.
0: அண்ணா எல்லாமே கரெக்டா இருக்குண்ணா, நானும் கிளம்புறேண்ணா. எது எப்படியோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நிம்மதியா இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க போறேன் அப்படின்னு.
2: சரிண்ணா அடுத்த லோடு எப்ப?
0: இப்ப தெரியலப்பா, ஓனர் போன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, பண்ணா சொல்றேன் வந்துரு.
2: ஆ சரிண்ணா. அண்ணா நான் கொஞ்சம் முன்னாடியே இறங்கிறேன், கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும், அப்படியே முன்னாடியே நிறுத்துங்கண்ணா.
0: ஆ சரி ராஜா, பார்த்து போயிட்டு வா, ஏதாவதுன்னா போன் பண்றேன்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
3: சோனா எஃப்எம் 107.8 குடும்பஸ்தன்.
4: என்னம்மா சாப்பாடு வசலா தூக்குது, என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷலு?
5: ஏ, உங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாண்டி வராரு, அதனாலதான் அவருக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு வச்சிட்டு இருக்கேன்.
4: என்னது அப்பா வராரா? ஹையா ஜாலி. அம்மா அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வராரு? என்னம்மா வாங்கிட்டு வருவாரு?
5: ஏ பறக்காத பறக்காத, ஏதாவது வாங்கிட்டு தான் வரப்போறாரு, கொஞ்ச நேரம் அமைதியா இறேன். ஏ திவ்யா, அப்பா வந்துட்டாரு நினைக்கிறேன், பாரு லாரி சவுண்ட் எல்லாம் கேக்குது.
4: போய் பாக்குறேன்.
6: சரண்யா, சரண்யா எங்க இருக்க? ஹே திவ்யா, எப்படி இருக்க? அப்பா வந்துட்டோமா, இங்க பாரு எவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்திருக்கேன் உனக்கு, எல்லாம் சாப்பிடு, எல்லாமே உனக்கு தான்.
4: சரிப்பா, நானும் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க வந்திருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன், கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு.
6: திவ்யா பார்த்து விளையாடணும், புரியுதா?
5: வாங்க வாங்க, ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கே வரீங்க.
6: என்ன சரண்யா பண்றது, நான் பாக்குற வேலை அப்படி.
5: சரி விடுங்க, வாங்க போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்.
6: திவ்யா பார்த்து போமா, சாப்பிட்டியா?
4: அப்புறம் வந்து சாப்பிடறேன்ப்பா.
5: நீங்களும் வந்துட்டீங்க, அவளுக்கு பிடிச்சதையும் வாங்கிட்டு வந்தீங்க, இன்னைக்கு ஃபுல்லா அவளுக்கு பசிக்கவே பசிக்காது, இதுவே போதும் அவளுக்கு.
6: சின்ன பொண்ணு என்ன பண்ணுவா, விடு, இந்தா வீட்டு வாடகை ஓனர்கிட்ட கொடுத்துரு.
5: ஆ சரிங்க, நான் கொடுத்துறேன்.
6: வேற ஏதாவது காசு வேணும்னா சொல்லு, இப்பவே கொடுத்துறேன்.
5: எங்க வந்த உடனே கணக்கு வழக்கு தான் பாப்பீங்களா? முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம்.
6: வீட்டு சாப்பாடுனா வீட்டு சாப்பாடு தான், எவ்வளோ பெரிய கடைகளில் சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வருமா? போடு போடு.
5: அதாங்க நானும் சொல்கிறேன், தெரியாத ஊருக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்து எதுக்கு? நம்ம எல்லாரும் குடும்பமாக, நீங்கள் நான் பாப்பா எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாங்க.
6: எனக்கு மட்டும் உங்களெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போகணும்னு என்ன ஆசையா? உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் எனக்கு தெரிஞ்சது டிரைவிங் மட்டும்தான், அந்த வேலையை விட்டுட்டு பொழப்புக்கு என்ன
5: பண்ணுறது? ம், எப்போ கேட்டாலும் இதையே தான் சொல்கிறீங்க. ஏங்க எனக்கும் ஆசை இருக்காதா? நீங்கள் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே தனித்தனியாக இருக்கிறது?
6: நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், பார்க்கலாம்.
5: எங்க நாம நமக்குன்னு சின்னதாக ஒரு சொந்த வீடு கட்டலாமா?
6: நானும் அதை பற்றி தான் சரண்யா யோசிக்கிறேன், எவ்வளோ நாளைக்கு தான் வாடகை வீட்டிலே இருக்கிறது, நிம்மதியாக நம்மளுடைய சொந்த வீட்டில் வாழலான் தான் எனக்கும் ஆசை.
5: எங்க நானும் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போட்டுமா? நான் வேலைக்கு போனால் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்ல.
6: நான் இருக்கிற வரைக்கும் எந்த வேலைக்கும் நீ போகணும்னு அவசியம் இல்லை சரண்யா, நிம்மதியாக வீட்டில் இருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
5: என்னங்க உங்களுக்கு உதவியாக இருக்கலான்னு பார்த்தேன்.
6: எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரண்யா, எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான். நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நாள் நம்ம நிலைமை மாறும், நம்ம குடும்பத்துக்காக இதை கூட பண்ண மாட்டேன் நான்.
5: எங்க அடுத்த லோடு உங்களுக்கு எப்போ, இன்னும் எவ்வளோ நாளுங்க கூட இருப்பீங்க?
6: அது எனக்கே தெரில சரண்யா, லோடு வந்ததுக்கு அப்புறம் ஓனர் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அப்புறமா தான் தெரியும்.
5: என்னங்க ரொம்ப நாள் இருப்பீங்கன்னு நினச்சேன், வந்த உடனே கிளம்புறேன்றீங்க.
6: வருத்தப்படாத சரண்யா, வேலைக்கு போனால் தானே புல போடும், என்ன சத்து இருக்கிற வரைக்கும் ஓட போகிறேன், அப்புறம் வீட்டில் தானே இருக்க போகிறேன்.
5: குடும்பத்துக்காக ஓடிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் குடும்பத்தை எப்போ பார்ப்பீங்க?
6: பேசிக்கிட்டே இருக்காத சரண்யா, சாப்பிடு, எல்லாம் பார்த்துக்கலாம்.
5: இப்படியே ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க.

0: எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
1: சோனா எஃப்எம் 107.8 குடும்பஸ்தன். சரண்யா, வீட்டு வாடகைலாம் கொடுத்துட்டியா?
2: ஆ, எல்லாம் கொடுத்தாச்சுங்க.
1: இந்த சரண்யா, இந்த பணத்தை வச்சுட்டு பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடு. இந்த பணத்தை வச்சுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி சேலை எடுத்துக்கோ. மிச்ச பணத்தில் ரீசார்ஜ் பண்ணிட்டு மீதம் இருக்கிறதுல கடன் அடைச்சிரு.
2: என்னங்க, எல்லா காசும் என்கிட்டே கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் செலவுக்கு என்ன பண்ணுவீங்க?
1: சரண்யா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரண்யா, நான் இருக்கிற வரைக்கும் நீ யார்டையும் கையேந்தக்கூடாது.
2: எங்க இப்படி சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவாயிட்டே இருக்கே, நாளைக்கு எப்படி நம்ம நாலு காசு சேர்த்து வைக்கிறது?
1: எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் சரண்யா, அப்போ பார்த்துக்கலாம். ஹலோ ஓனர்.
3: ஹலோ அருணாச்சலம், எங்கப்பா இருக்கிற?
1: நான் வீட்டில் தான் இருக்கேன் ஓனர், சொல்லுங்க ஓனர்.
3: ஏன்ப்பா அருணாச்சலம், ஸ்டீல் லோடு வந்துருக்குப்பா, கர்நாடகா வரைக்கும் போகணும், போயிட்டு வந்துடுறியா?
1: சரிங்க ஓனர், நான் போயிட்டு வந்துடுறேன்.
2: எங்க இப்போதானே வந்தீங்க, அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க?
1: என்ன சார் என்ன பண்ணுறது, நம்ம வேலை அந்த மாதிரி. இப்படி ஓனா தானே குடும்பத்தை பார்க்க முடியும், சொந்த வீடு கட்ட முடியும்.
2: அதுக்குன்னு இப்படி பேசக்கூட நேரமே இல்லாமல் வேலை வேலைன்னு ஓடிட்டே இருப்பீங்களா?
1: எல்லாம் கொஞ்ச காலம்தான் சரண்யா.
2: சரி, இப்போ போயிட்டு எப்போ திரும்ப வருவீங்க?
1: எப்படியும் ஒரு 10-15 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன் சரண்யா.
2: சரிங்க.
4: என்னப்பா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? சரிப்பா, திரும்ப வரும்போது இதே மாதிரியே ஸ்நாக்ஸ் டாய்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்களா?
1: சரிம்மா, அப்பா வரும்போது உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், நீ என்ன வேணும்னு சொல்லு, அதெல்லாம் வாங்கிட்டு வரேன்.
4: சரிப்பா, பாய்.
1: சரிம்மா, பாய். சரி சரண்யா, உடம்பு பார்த்துக்க, பாப்பாவையும் பார்த்துக்க, பத்திரமா இருங்க, நான் வரேன்.
2: சரிங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க.
1: சரிம்மா, பாய். இந்த ராஜா பையன் வேற எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. சரி, அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஆ ராஜா, என்ன பண்ணுற? ஓனர் ஃபோன் பண்ணாருப்பா, கர்நாடகாவில் ஒரு ஸ்டீல் லோடு ஏற்றணுமா, உடனே புறப்படலாமா?
3: என்னண்ணா, அதுக்குள்ளே லோடு வந்துடுச்சு. சரிண்ணா, நான் கிளம்பி வரேன்.
1: எப்பி இருக்கிற இடத்துல நில்லு, வந்துடுறேன்.
3: சரிண்ணா, நான் வந்துடுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம்.
1: சோனா எஃப்எம் 107.8 குடும்பஸ்தன்.
2: ஏப்பா ராஜா, எங்க இருக்குப்பா? வந்துட்டியா?
3: குடும்பத்தோட
2: ஒரு மூணு நாள் ஒன்னா இருக்க முடியல. நானும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போறேன்னு தெரியல.
3: ஆமாண்ணா, நம்மள மாதிரி டிரைவருக்கெல்லாம் அப்படித்தானே இருக்குது வாழ்க்கை.
2: என்ன ராஜா பண்றது, ஒரு நல்ல நாள்ல கூட வீட்டுல இருக்க முடியல. என் பொண்ணோட சேர்ந்து ஒரு தீபாவளி கூட ஒன்றா கொண்டாடினதில்ல தெரியுமா? நான் வீட்டில் இருந்த நேரத்தை விட வேலை வேலைன்னு வெளியிருந்த நேரம் தான் ராஜா அதிகம்.
3: அண்ணா ஃபோன் அடிக்குதுண்ணா.
2: ஹலோ
4: ஹலோ அருணாச்சலமா?
2: ஆமாங்க, நீங்கள்?
4: நான் தான் உங்கள் ஓனரோட ஃப்ரெண்டு பேசுகிறேன்ப்பா. எங்கள் டிரைவர்னால கொஞ்ச நாளைக்கு வர முடியாது. இன்னொரு லோடு இருக்குது, அதையும் நீங்களே இறக்கி விட்றீங்களா?
2: அது இல்லைண்ணா, இப்போ தான் கர்நாடகா வரைக்கும் போயிட்டுருக்கோம். தீபாவளி வேறு வருது, அதான் யோசிக்கிறேண்ணா.
4: இல்லைப்பா, இந்த ஒரு டைம் மட்டும் வந்து லோடு இறக்கி விட்ருங்க, அடுத்த டைம்ல வந்து பார்த்துக்கலாம்.
5: தீபாவளிக்கு அப்பா எப்பமா வருவாரு? என்னமா வாங்கிட்டு வருவாரு?
6: உனக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துருவாருடா, சீக்கிரமா வந்துருவாரு திவ்யா.
5: சரிமா.
4: எனக்கு
5: தீபாவளிக்கு நிறைய பட்டாசு, நிறைய புது டிரஸ், நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்கப்பா.
4: கண்டிப்பாமா, அப்பா உனக்கு நிறைய வாங்கிட்டு வரேன்.
5: சரி, எப்பப்பா வருவீங்க?
4: சீக்கிரம் வந்துடுறேம்மா, அம்மா கிட்ட போன் கூட.
5: சரிப்பா. அம்மா, இந்த அப்பா பேசுறாரு.
6: ஆ சொல்லுங்க.
4: சரண்யா, இந்த தீபாவளிக்கு என்னால வீட்டுக்கு வர முடியாதுமா.
6: ஏங்க?
4: இல்லம்மா, இன்னொரு லோடு வந்திருக்கு, அது இறக்கிட்டு தான்மா வர முடியும். நான் வந்து காசு போட்டு விடுறேன். தீபாவளிக்கு உனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோ, பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோ, பட்டாசு தான் வாங்கி கொடு.
6: என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்ப கூட வரலன்னா எப்படிங்க?
4: நான் மட்டும் என்னமா பண்றது, நம்ம விதி அப்படி.
1: சமூகத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நாள்தோறும் உழைக்கும் ஓட்டுநர்களுக்கு இந்த வானொலி நாடகம் சமர்ப்பணம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறத நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வறட்சியை கடந்த கடம்பும் ஆத்தியும் அதை பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப மஞ்ச கடம்பு கடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை கடம்பு மரங்களை கேள்விப்பட்டிருப்போம். இலையுதிர் காலம் முடிஞ்சு மரங்கள் தளிர்விட தொடங்குறப்ப அதுல கிளர் தேலக்கூடிய பசுந்தளிர்கள் மிக அழகா இருக்கும். மரங்கள் உயரமா வளரல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு அகலமா விரிஞ்சிருக்கும். கடம்ப மர கட்டில படுக்கிறது உடம்புக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடம்ப தூக்கி கடம்புல போடு அப்படின்ற பழமொழி கூட இருக்குங்க. மரங்கள் வளரணும் அப்படின்னா அதுக்கு கவாத்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க எந்த மரங்களையுமே நாங்க வந்து கவாத்து செய்யறது இல்லைன்னு சொல்றாங்க. இயற்கையா அது வளர கூடிய போக்குல நாங்க விட்டுருவோம் சொல்றாங்க. அதனால மஞ்ச கடம்பு மரங்களும் பெருசா வளரல. வளராத மரங்கள் அப்படின்னு சொல்லும் போது மரங்கள் வளராததுக்கு வேறு காரணங்களும் இருக்கலாம். மரங்கள்ல அமர்ந்து எச்சமிட்டு பறவைகள் பரப்பக்கூடிய விதைகளால அதுக்கு அடியில களையா நிறைய முள் செடிகள் பெருகிடுச்சு. பரந்த இடமா இருக்கிறதுனால அதை அகற்றி தூய்மை செய்ய எங்களால முடியறது இல்லைன்னு சொல்றாங்க. பருவகால மாற்றங்களால வருங்காலத்துல முள் செடிகளே நிலை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகளும் சொல்லுது. அதை நினைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கவலையா தாங்க இருக்கு. மரங்களின் கீழிருந்து முளைக்கக்கூடிய முகட்டை கொடிகள் நீண்டு வளர்ந்து மேலே ஏறி பந்தல் போல படர்ந்து மரங்களோட வளர்ச்சிய பெரிதும் தடுக்குது. அதன் பசுமை வண்ண இலை விரிப்பிற்கு இடையில வெண்ணிற மலர்கள் நிறைய பூத்து கண்களை கவரும். கருமருது மரங்கள் சிலவும் இருக்கு, ஆனா அதுவும் மிக பெருசா வளரல. கருங்காலி, பூவரசி, ஈட்டி உள்ளிட்ட மரங்களும் மிக உயர்ந்த வளர்ச்சியை எட்டல. நாங்க புதுசா இங்க குடியேறி மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்கினப்ப ஓராண்டு காலம் நாம தண்ணீர் கொடுத்தா போதும், அதுக்கப்புறமா தானாவே வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா நீர் மேலாண்மைய திறம்பட கையாண்டப்பையும் மரங்கள் பெரிய அளவுல வளரல. தானா வளரும் அப்படின்ற கூற்று எல்லா இடங்களுக்கும் எல்லா மண்ணுக்கும் பொருந்தாது. எதையும் நாம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னாதான் அது வந்து சாத்தியமாகும். ஆனைப்புலி மரங்கள் நல்லாவே வளர்ந்துருச்சு. அது ஆப்பிரிக்க காடுகள்ல மிக பருத்த அளவுல வளரும் அப்படின்னும், காஞ்ச ஆனைப்புலி மரத்தின் தண்டு பகுதிய தண்ணீர் சேமிக்க கூடிய தொட்டியா பயன்படுத்துவாங்க அப்படின்னும் பிஎஸ் மணி எழுதிய வளம் தரும் மரங்கள் அப்படின்ற நூல்ல படிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. மரத்தோட உட்புறம் சதைப்பிடிப்பின்றி குழாய் போன்ற அமைப்புல இருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான லிட்டர் நீரை அதுல சேமிக்க இயலுமா? அது நம்ம நாட்டுல சில இடங்கள்ல கோயில் மரமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க வறட்சியை கடந்த கடம்பும் அத்தியும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் சந்தியூர்ல வேளாண் அறிவியல் நிலையத்துல திட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய முனைவர் விஜயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எந்த மாதிரியான உயிர் உரங்களை நம்ம பயன்படுத்தணும், பயிர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இந்த பாஸ்போபாக்டீரியா உயிர் உரங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்தை செடிகள் எடுத்துக்கொள்ளும் வகையில் மாற்றி கொடுக்கும். அதனால நம்ம வந்து அந்த உயிர் உரங்களை உபயோகப்படுத்தலாம். இது ஒரு முறை. அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர் வந்து நம்ம பயிரிடாத காலங்களில் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிரீன் மென்யூர் என்று சொல்லக்கூடிய பசுந்தால் உரப்பயிர்களை வந்து நம்ம வயல்களில் விதைத்து மடக்கி உழுவதன் மூலமாக அதிகமான நமக்கு வந்து தலைச்சத்து மற்ற சத்துக்களும் வந்து பயிர்கள் கிடைப்பதற்கு ஏதுவாகும். அது மட்டும் இல்லாம இந்த பசுந்தால் உரப்பயிர்களோ நீங்க தொழு உரமோ இடுவதன் மூலமாக நம்ம மண்ணில் வந்து அங்கக கரிம வளத்தை வந்து அதிகரிக்க முடியும். அது என்ன அங்கக கரிம வளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் மண்ணுக்கு வந்து தேவையான சத்துக்களையும் பொலபலப்பு தன்மையும் கொடுக்கும். அந்த சத்து இருந்தா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய ரசாயன உரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு செடிகளுக்கு கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பசுந்தால் உரப்பயிர்களை வந்து நடவு செய்து நம்ம இந்த மாதிரி சம்மர், அதாவது சொல்லக்கூடிய கோடை காலங்களில் நம்ம பயிரிடாத பருவங்களில் இதை செய்யலாம். அது என்ன பசுந்தால் உரப்பயிர்கள் என்னென்ன விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சணப்பை, தக்கை பூண்டு, அகத்தி இதெல்லாம் வந்து விதைக்கலாம். ஸோ இது மாதிரி விதைத்து பூக்கக்கூடிய, இது வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கும் பூக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40-45 நாள் அந்த தருணத்தில் நாம் வந்து மடக்கி உழுவதன் மூலமாக நம்ம மண்ணில் சத்துக்களை தலைச்சத்தை அதிகரிக்க முடியும். அதன் மூலமாகவும் நம்ம வந்து இடக்கூடிய ரசாயன உரங்களை குறைக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சது எல்லாமே பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப ரசாயன உரம் இடக்கூடாதா அப்படின்னா, இடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. அங்கே வந்து நம்ம வந்து மண் பரிசோதனை செய்திருப்பீங்க இல்லையா, அந்த மண் பரிசோதனை இதில் வந்து நம்ம ரிப்போர்ட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எவ்வளோ உரம் இடணும், உங்கள் வயலில் என்னென்ன உரம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது, அதற்கு தகுந்தாற் போல் நம் உரங்களை இட வேண்டும்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பசுந்தால் உரப்பயிர்கள் என்னென்ன விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டீஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டீஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: அக்கா அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சச்சோ, எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போல, வா போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேல பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் வட்டாரம் கருமந்துறை நாட்டாவளவு கிராமத்துல இருந்து மாதம்மாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க எந்த மாதிரி விவசாயம் செஞ்சிட்டு இருக்கோம், என்ன விவசாயம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: மாடு வந்து தீன் வைப்போம்,

0: பில்லு அறுத்து போடுவோம், அதை வந்து பராமரி பண்ணிக்குவோம், மாடு பண்ணிக்கும் பால் கறதுக்கும் காலையில் சொசைட்டி பால் வைக்கும். அதுக்கு வந்து நாட்டு மருந்து வைத்தியம் பண்ணி மாட்டுக்கு இடிச்சு போட்டு உருள் போட்டு இடிச்சு மாட்டுக்கு ஊற்றுவோம். மாடு கண்டு போடலாம், அதை போய் கை போட்டு கண்டு வெளியிட்டு போடுவோம், இது பண்ணும் அந்த வேலை செய்வோம். உள்ளுக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணி பயிர் போடுவோம், நெல் நட்டு போட்டிருப்போம், பூச்செடி வச்சிருக்கிறோம்னால அந்த கொட்டை பூச்செடி இருக்குல்ல அந்த பூச்செடி மண்ணு வந்து எருவு போடுவோம். முன்ன உழவு ஓட்டி போட்டு ரெண்டாவது இது போடுவோம், எருவு போடுவோம், மூணாவது வந்து நாத்து நடுவோம். இப்ப பூமிக்கா நட்டு போ நாத்து விட்டு அதுக்குள்ள காடை ஓட்டி போட்டு அதை இது பண்ணி அப்புறம் பயிர் ஒன்று ரெண்டு வைப்போம், உரம் போட்டு கலாஞ்சிடுவோம். அப்புறம் நெல் ஒரு அடிக்கு ஒரு தப்பா ஒரு நாத்து வைப்போம், ஒரு அடிக்கு ஒரு நாத்து வைப்போம். அது வந்து இது பராமரி பண்ணா அது வந்து 40-30 அரி சேர்ந்து வரும். ரெண்டு பயிர் நட்டோம்னா அது நேத்து சேர்ந்து வரும். அது நெல்லில் வந்து வெள்ளைப்பூச்சி வண்டு பூச்சி வரும், வந்து இந்த செங்காத்தி நோவு ஒன்று வரும், அதெல்லாம் வரும். அதெல்லாம் நாங்கள் மருந்து வந்து கேட்டு வாங்கி நாங்கள் மருந்து அடிச்சோம். 3 மாசம் ஆயிடும். பூமிக்கா நெல் நட்டோம்னா 3 மாசம் ஆயிடும், பவானி நெல் நட்டோம்னா அது 6 மாசம் ஆயிடும். அந்த நெல் பூரா அது அப்படி வரும். கரும்புந்தோரில் தண்ணி எப்படி இருக்கு தெரியல, எங்க ஊர்ல தண்ணி இருக்கு, நாட்டாங்குளம்ல தண்ணி இருக்கு, கரும்புந்தோரில் அப்புறம் காடு காடா இருக்குது. நாங்கள் இந்த ஊருக்கார எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதனால வெளியூருக்காரர், அதனால எங்களுக்கு தெரியாது. என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் காட்டுல தான், நெல் தான், குச்சி தான், மரவள்ளி குச்சி தான், காட்டுல தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூலி வேலைக்கு தான் போறாங்க, மத்தது எந்த வேலைக்கும் போறதுல. எங்க நேரம் வேலைக்கு வெளியில போவாங்க, முக்கியமா காயும் போவாங்க, அதோட சரி அப்புறம் மீதி எல்லாம் வீட்டுல தான் இருக்கும். அப்புறம் மேத்த வேலை எந்த வேலையும் இல்லை. யார், நானு என் மாமா எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டு அப்படி, எங்க மருமக பிள்ளைங்க ரெண்டும் படிச்சது, அவ்வளவுதான், 5 பேர் தான். நன்றி.
1: இப்ப நெல் விவசாயம் பத்தியும் சொல்லியிருந்தாங்க, அதே போல மாட்டுக்கு ஏதாச்சும் நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் மாதமா சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.

0: கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம் ஏன்டா ஜெஸ்ஸியல்லோ

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பல்கலைக்கழகத்துல விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் விக்னேஸ்வரி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வீரிய ஒட்டு ரகங்களை எந்த விதத்துல விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்ததாக இடைவெளி பற்றி காண்போம். ஆண் ரகங்களை 60-45 அல்லது 90-60 சென்டிமீட்டர் என்ற அளவில் விதைக்க வேண்டும். பெண் ரகங்களை 120-60 சென்டிமீட்டர் என்ற அளவில் விதைக்க வேண்டும். விதைப்பிற்கு வீரிய ஒட்டு ரகத்தில் பெண் மற்றும் ஆண் ரக விதைகளை 8:2 என்ற விகிதத்தில் விதைக்க வேண்டும். பருத்தி வீரிய ஒட்டு ரக விதைப்பு மற்ற பயிர்களில் உள்ள வீரிய ஒட்டு ரகங்களின் வரிசை விகிதத்தை போல் இல்லாமல் மாறுபட்டது. அதாவது, ஒரு ஏக்கர் பயிர் செய்வதாக இருந்தால் பெண் ரக விதைகளை 80 சென்டிலும் ஆண் ரக விதைகளை 20 சென்டிலும் விதைக்க வேண்டும். மேலும் ஆண் மற்றும் பெண் ரகங்களுக்கு இடையே 5 மீட்டர் இடைவெளி விட்டு விதைக்க வேண்டும். பஞ்சுடன் கூடிய விதைகளாக இருப்பின் விதைப்பதற்கு முன் அமில முறையில் பஞ்சு நீக்கம் செய்து விதைக்க வேண்டும். இப்பொழுது அமில முறையில் எவ்வாறு பஞ்சு நீக்கம் செய்வது என்பதை பற்றி காண்போம். 1 கிலோ விதையின் பஞ்சு நீக்கம் செய்வதற்கு சுமார் 100 மில்லி லிட்டர் அடர் கந்தக அமிலம் தேவைப்படுகிறது. உலர்ந்த பிளாஸ்டிக் வாளியில் 1 கிலோ பஞ்சு விதையை எடுத்து அது 100 மில்லி லிட்டர் அடர் கந்தக அமிலத்தை ஒரே சீராக ஊற்ற வேண்டும். பின்னர் ஒரு மரக்குச்சி கொண்டு 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு விடாமல் நன்கு கலக்க வேண்டும். அப்போது விதைகளின் மேல் உள்ள பஞ்சு நீங்கி விதைகள் காப்பி கொட்டை நிறத்திற்கு மாறும். பின்னர் அந்த விதைகளை தண்ணீர் விட்டு 5 முதல் 6 முறை அமிலம் நன்றாக நீங்கும்படி கழுவ வேண்டும். கடைசி முறை கழுவும் போது நீரை நன்கு கலக்கி சிறிது நேரம் அப்படியே விட்டுவிடவும். பின்பு நீரின் மேலாக மிதக்கும் பொக்கு விதைகள், உடைந்த, பூச்சி தாக்குதலுக்கு ஆளான மிகச்சிறிய மற்றும் சரியாக முற்றாத விதைகள் முதலியானவற்றை எடுத்து விடவும். பின்பு அடியில் தங்கிய தரமான நன்கு முற்றிய விதைகளை மட்டுமே நிழலில் உலர்த்தி பின் வெயிலில் உலர்த்த வேண்டும். மேலே மிதந்து வரும் விதைகளை நீக்கி நல்ல விதைகளை மட்டுமே விதைப்பிற்கு உபயோகப்படுத்த வேண்டும். இந்த பஞ்சு நீக்குவதன் மூலம் விதை மூலம் பரவக்கூடிய நோய் தாக்கும் கிருமிகள் அகற்றப்படுகின்றன. மேலும் விதை உறையின் மேல் உள்ள காய்ப்புழுக்களின் முட்டைகள், புழு மற்றும் கூட்டுப்புழுக்கள் அழிக்கப்படுகின்றன. உடைந்த, முதிராத மற்றும் வற்றிய வதங்கிய விதைகள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. விதை நேர்த்தி செய்வது மிகவும் எளிதாகிறது. மேலும் விதையை கையாளுவதும் எளிதாகிறது. இதனால் சீரான முளைப்பும் கிடைக்கும்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நல்ல விதைகளை மட்டும் விதைப்பிற்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: Hi friends, my name is MS Vengar. I am an independent music composer. உங்க கேக்க போற சாங் Mad Love. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா FM உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: போன பொற்காலமும் மீட்டெடுக்க வேண்டிய பசுமையும் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா நம்ம இத பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் விவசாயமே பிரதான வாழ்க்கையா இருந்துச்சு. நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து நிலத்தை அன்போடு உழுது பயிர் செஞ்சு விவசாயத்துல வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. முப்போகமும் விளையக்கூடிய பூமிய அவங்க தெய்வமா கருதி ஆராதிச்சு வழிபட்டாங்க. விவசாயம் மட்டும் இல்லங்க, கால்நடை வளர்ப்பும் அவங்களோட கைவந்த கலையா இருந்துச்சு. மாடு, எருது, ஆடு போன்ற கால்நடைகள் குடும்பத்தோட ஒரு பகுதியாவே கருதப்பட்டுச்சு. அறுவடை காலத்துல வயல்ல விளைஞ்ச பயிர்களை விவசாயி தான் மட்டும் உண்ணாம தன்னோட உழைச்ச தொழிலாளர்களுடனும் பகிர்ந்துகிட்டாங்க. இதனால எல்லாருமே மன மகிழ்ச்சியோட உழைச்சு வளமான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. ஒரே நிலத்துல பனை, தென்னை, கமுகு, மா, பலா, வாழை போன்ற மரங்களை அடுக்கு முறையில வளர்த்து முழு நிலத்தையும் பயனுள்ளதா பயன்படுத்தினாங்க. இந்த வகையான விவசாய அறிவை நம்ம முன்னோர்கள் தலைமுறைகள் கடந்து பாதுகாத்து வந்தாங்க. இத பத்தி ஔவையார் தன்னுடைய பாடல்ல எந்த மாதிரி குறிப்பிடுறாங்க? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கூண் உயர்வான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் விவசாயம் வளர்ந்துச்சு அப்படின்னா மக்கள் வளமாக வாழ்வாங்க அப்படின்றத எடுத்துரைக்குது. அன்னைக்கு விவசாயி தன்னோட வாழ்க்கையே உயர்த்தாம தன்னுடைய பிள்ளைகளையும் விவசாயத்துல ஈடுபட செஞ்சாங்க. அதோட வேறு வகையான வர்த்தகங்கள்லயும் தொழில்கள்லயும் ஈடுபட்டு வாழ்வை சமநிலைப்படுத்தினாங்க. ஆனா காலங்கள் மாறி போச்சு. குழந்தைகள் வளர்ந்து திருமணம் செஞ்சு வேறு ஊர்களுக்கு குடிபெயர தொடங்கினாங்க. அதே சமயம் இயற்கை மாற்றங்களாலும் பல ஆறுகள் பற்றி நீர் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. காடுகள் வறண்டு நெல் வயல்கள் காஞ்சு போனுச்சு. இதனால விவசாயம் மெதுவா பின்தங்க தொடங்கிருச்சு. மனிதன் நகர வாழ்க்கையை நாட ஆரம்பிச்சாங்க. நகரத்துல வாழலாம், ஆனா உணவுக்கு விவசாயம் அவசியம் அப்படின்றத பலர் வந்து மறந்துட்டாங்க. விவசாயி இல்லாம உணவு கிடையாது அப்படின்ற உண்மைய இன்றைய தலைமுறை உணராமல் போயிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல மாசி பங்குனி மாதங்கள்ல வருடாந்திர தேவைக்காக பொருட்களை குறைஞ்ச விலைக்கு வாங்கி சேமிச்சு வச்சுக்குவாங்க. இல்ல அப்படின்ற வார்த்தை அவங்க வாழ்க்கையில இடம்பெறாதபடி முன்னேற்பாடுகளோட வாழ்ந்தாங்க. ஆனா இன்றைய தலைமுறை அதை வந்து பண முடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவையான நேரத்துல பொருட்களை வாங்கி கொள்ள இன்ஸ்டன்ட் டெலிவரி போன்ற புதிய வணிக முறைகள் வளர்ந்து வருது. இதனால வீடுகள்ல சமையல் செய்யும் பழக்கமும் குறைஞ்சு வருது. இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்துல கட்டக்கூடிய வீடுகள்ல சமையலறை அல்லது பொருட்கள் சேமிக்கும் அலமாரிகள் கூட இல்லாம போகலாம் அப்படின்றது உண்மை போலதான் தெரியுது. வேகமான வாழ்க்கை முறையும் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரமும் மக்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய அபாயம் அதிகரிச்சிருக்கு. வேலைப்பழு மற்றும் உடல்நல குறைபாடுகள் காரணமா பலர் வந்து வீட்டு பொறுப்புகளுக்கு நேரம் ஒதுக்க முடியாத நிலை உருவாகி இருக்கு. பூமி தாய் பசுமையாக இருந்தால் மட்டுமே நாமும் நம் தலைமுறையும் புசித்து வாழ முடியும் அப்படின்றத உணர்ந்து விவசாயத்தை காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. சண்டே அப்படின்னாவே எல்லாத்தையுமே ஒரு சந்தோஷம் தானா வருங்க. ஏன்னா இந்த சண்டே ஒரு நாள் தான் நம்ம வீட்டில் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல உங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு ஊரை சுற்றி தான் உலா போக போறோம். இந்த ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னா விளையாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் தாங்க இந்த ஊர். இந்த ஊர் நம்ம சேலத்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரும். புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்னா நம்ம சேலம் இருக்கு இல்லையா, நம்ம சேலத்துலேருந்து வந்ததுக்கப்புறமா ஜங்ஷன் ரீச் ஆகும். ஜங்ஷனுக்கு அப்புறமா ரெட்டிவிட்டி பைபாஸ், அந்த ரெட்டிவிட்டி பைபாஸ்லேருந்து புதுரோடு மேம்பாலம் ஏறினதுக்கப்புறமா அந்த ஒரு ரவுண்டான வரும் இல்லையா, அந்த வீணை சிலை போட்டு அதிலிருந்து ரைட் சைட் கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே இந்த ஊர் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குது. இந்த ஊரில் மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஊர்ல கபடி தாங்க. கபடிக்கு பெயர் போன ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வீர வீராங்கனைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஊரா தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் நமக்கிட்ட அந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. முக்கியமா அந்த ஊர்ல என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் பண்டிகை எப்படி இருக்கும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில் பண்டிகை எப்படி இருக்கும், முக்கியமா அந்த ஊர்ல கபடிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஸ்போர்ட்ஸை வளர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்மளுடைய சேலம் மாவட்டத்திலிருந்து ஒருத்தர் நேஷனல் லெவல் பிளேயர் இல்லை இன்டர்நேஷனல் லெவல் பிளேயராக போயிருக்கார் அப்படின்னா நமக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போனாலுமே அதே சந்தோஷம்தான் இருக்கும். ஆனால் அவங்க நம்ம ஊர்லேயே இருந்தாங்க, நம்ம வாழக்கூடிய அதே ஊர்லேயே இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த ஊர்லேயுமே. இந்த ஊரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, முக்கியமாக கபடி. பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலத்திலேயே பெண்கள் வீராங்கனைகளாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கான தனி கபடி குழு, ஆண்களுக்கான தனி கபடி குழு அப்படின்னு அமைச்சு பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே சமந்தான் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இந்த ஊரில் காட்டியிருப்பாங்க. முக்கியமாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய மேக்சிமம் ஆஃப் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக கபடி விளையாடி இருப்பாங்க. கபடியில் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இல்லை யூனிவர்சிட்டி லெவல்லையோ நேஷனல் லெவல்லையோ கண்டிப்பாக அவங்க மேட்சுக்கு போயிருப்பாங்க, சில அவார்டுகளுமே கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. முக்கியமாக இப்போது அந்த ஊரில் நிறைய பேர் கபடி விளையாண்டு ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல மதிப்புகளை பெற்றதன் மூலமாக நிறைய பேர் வந்து கல்லூரிகள்லேயும் அதுக்கப்புறமா பள்ளிகள்லேயும் பிடி டீச்சர்ஸுமாவே வந்துட்டு இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோடைய ரெண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி, சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
0: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்க?
3: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டீஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
0: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டீஸ் பண்ணு
3: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
0: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
5: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
3: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் புதுரோடு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்திரா நகர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க உலா வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. முக்கியமா இந்த ஊர்ல பழங்காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது, நிறைய முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு அது ஒரு ஏரியாவே இருந்துச்சா, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி குடியிருப்புகளாக மாறி இப்போ அது ஒரு ஊராகவே வந்துட்டு மாறி இருக்குது. இந்த ஊரில் நிறைய மக்கள் வந்துட்டு நிறைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறமா அந்த ஊருடைய சிறப்புகள் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்போது நான் மீட் பண்ணது தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 60 வருஷமாக அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டியை. அந்த பாட்டி இந்த ஊர் பற்றி என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டலாமா? வணக்கம் பாட்டி.
6: வணக்கம்
3: பாட்டி. உங்கள் பேர் என்ன?
6: பேர் மாரியம்மா.
3: பாட்டி, இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வருஷமாக இருக்கீங்க?
6: நாங்கள் பேர் 50 வருஷம் 60 வருஷம் இருக்கோங்க. எம்சார் சாகும் போது இந்த கட்டடம் ஒரே ஊடுதான் கொஞ்சம் தான் போட்டிருந்தோம். அப்புறமா அது மார்கழி மாதம் எம்சார் சாகும் போது, அவர் இப்போ எத்தனை வருஷம் ஆகுது, அப்புறம் அவர் செத்தை ஒட்டி இப்போ எத்தனை வருஷம் ஆகுது, அத்தனை வருஷம் இருக்கிறோம்.
3: ஓகே பாட்டி, இப்போ நீங்கள் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் வேற மாதிரி இருந்திருக்கும், இப்போ நிறைய வந்துட்டு மாறி இருக்கும். அப்படி 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஊருக்கும் என்ன பெரிய வேறுபாடுகள் இருக்குது நீங்க நினைக்கிறீங்க?
6: பிறந்த ஊருக்கும் இப்போ 1000க்கு மேலே இருக்கும் இந்த ஊர்.
3: சூப்பர் பாட்டி, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான வேலைனா என்னென்ன பாட்டி?
6: முக்கியமாக தொழில் நாங்கள் வந்து கொத்து வேலைக்கு இந்த வேலைக்கு தான் போவோம், மற்றத்து ஒரு வேலையும் எந்த இல்லை. அப்புறம் இப்போ பிள்ளைங்க போகிற வேலைக்கு தான் அதுக்கு போகிறாங்க.
3: சூப்பர் பாட்டி, சூப்பர். உங்ககிட்ட பேசுறது எனக்குமே ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு பாட்டி. ஏன்னா கிட்டத்தட்ட 60 வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க, பல மாற்றங்களை பார்த்துருப்பீங்க. முக்கியமா நீங்க இருக்கும்போது அந்த ஊர் வேற மாதிரி இருந்திருக்கும், இப்போ வேற மாதிரி இருந்திருக்கும். நிறைய விஷயங்களை நிறைய தலைமுறைகளை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ மக்களே, இதே மாதிரி இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இந்த வாரம் நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் புதுரோடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர்ல என்னென்ன சிறப்புகள் இருக்குது, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது, இந்த ஊர்ல முக்கியமான தொழில்கள் என்ன, இந்த ஊர்ல நீர்நிலைகள் எங்க இருக்குது, நீர் ஆதாரங்கள் என்ன, அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் பண்டிகை, காளியம்மன் கோவில் பண்டிகை இதெல்லாம் எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போ அடுத்ததான் நம்ம கூட ஒரு அக்கா வந்துட்டு இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க, அவங்க கூட பேசலாமா? வணக்கம் அக்கா.
1: வணக்கம்
0: அக்கா. உங்களுடைய பேர் என்ன அக்கா?
1: அமுதா, சோரமங்கலம், இந்திரா நகர்.
0: நீங்க எத்தனை வருஷமாக்கா இந்த ஊர்ல இருக்கீங்க?
1: 42 வருஷம் இருக்குங்க. நான் வந்து 35 வருஷத்துக்கு மேல ஆகுது. எல்லாம் பூர்வீகமா இருக்கிறாங்க, 45 வருஷம், 42 வருஷத்துக்கு மேல இருக்கும்.
0: இங்க மொத்தமா எத்தனை வீடுகள்க்கா இருக்குது?
1: 400 வீடுக்குள்ள இருக்குங்க.
0: ஓகேக்கா. மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க இந்த ஊர்ல?
1: 1000 பேர் இருப்பாங்க.
0: சூப்பர்க்கா. இதே ஊர்ல கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. மக்களே, இந்த ஊர்ல வந்து இத்தனை வீடுகள், அதாவது 300-400 வீடுகள் தான் இருக்குது, ஒரு 1000 பேர் தான் இருப்பாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஊர்லயுமே கிட்டத்தட்ட நிறைய யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வின்னர்ஸ், அதுக்கப்புறமா வீரர் வீராங்கனைகள் இருக்காங்க. இந்த ஊர்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் பண்டிகை தாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்ததுங்க. இந்த மாரியம்மன் கோவில்கிட்ட தான் வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணேன். முக்கியமா இந்த ஊர்ல புனரமைப்பு பணிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சு அப்பதான் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கும் போல. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்களே போயிருந்தோம். அங்க நிறைய விஷயங்களையுமே நாங்கள் வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த ஊர் பத்தினா நிறைய விஷயங்களையுமே உங்களுக்காக எடுத்து சொல்ல போறோம். அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்க, வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்ஸியல்ல

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் இன்றைக்கி இந்திரா நகர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊரில் நிறைய சிறப்பான ஒரு விஷயங்களுமே இருக்குது. இந்த ஊரில் அவங்க சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய கபடி டீம் தாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய கபடி டீம் நேஷ்னல் லெவல், யூனிவர்சிட்டி லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு சொல்லிட்டு நிறைய பரிசுகள் வென்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊரில் ரெண்டு கோயில் இருக்கு, ஒரு ராஜகாளியம்மன் கோவில், அதுக்கப்புறமா இன்னொன்று மாரியம்மன் கோவில். இந்த ரெண்டு கோயிலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஊரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தர் ரெடியாக வெயிட்டிங்ல இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம் அண்ணா, உங்களுடைய பேர்
1: என்னன்னா?
0: ஓகேண்ணா, நீங்க இந்த ஊர்ல எத்தனை வருஷமானா இருக்கீங்க?
1: 35 வருஷம்.
0: ஓகேண்ணா, நான் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த ஊரில் மாரியம்மன் கோயில் பண்டிகை, காளியம்மன் கோயில் பண்டிகைலாம் ரொம்ப சூப்பராகவே கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு சிறப்பான அந்த பண்டிகைலாம் கொண்டாடுவீங்க?
1: நல்லா சிறப்பாக 2-3 வருஷம் சிறப்பாக கொண்டாடுறோம். அதுக்கு முன்ன இங்கெல்லாம் ஒன்றும் படியுது. இப்போ இந்த கோயில் கட்டி 2 வருஷம் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு முன்னே தண்ணி எல்லாம் நிற்கும், எல்லாம் படிக்கிறோம்.
0: சூப்பர்ண்ணா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அடுத்த வருஷமே இந்த ஊர் பண்டிகை கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்க மாதிரிலாம் எனக்குமே தோணுது. மக்களே, நீங்களுமே கண்டிப்பாக இந்த ஊர் பண்டிகைக்கு வந்து பாருங்கள். சரிங்கண்ணா, இந்த ஊருக்கு இந்திரா நகர் அப்படிங்கிற பேர் ஏன்னா வந்துச்சு?
1: ஒரு 4 பேருக்குங்கல்ல, எம்ஜிஆர் நகர், இந்திரா நகர், அண்ணா நகர், இந்த எல்லா பேரும் கொண்டு வருது. காமராஜர் நகர், எல்லாமே அச்சோ நகர், எல்லாமே ஒன்று இந்த பேரில் உண்டு.
0: சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பார்த்தா நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. முக்கியமாக இந்த ஊருக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சு, இந்த ஊரில் மாரியம்மன் கோயில் பண்டிகைலாம் எப்படி சூப்பராக கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. மக்களை கண்டிப்பாக நீங்களுமே இந்த ஊர் பண்டிகைக்கு கண்டிப்பாக வாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய பண்டிகையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஊரில் இருக்கக்கூடிய பண்டிகை எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. அடுத்த வருஷமே இங்கே கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது. ஸோ இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமான கபடி டீம் இருக்கு இல்லையா, அந்த கபடி டீம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இன்னும் ஃபியூச்சரில் என்ன மாதிரிலாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஒருத்தர் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோங்க. இறுதி பகுதியிலுமே இந்த ஊர்ல என்னென்ன சிறப்புகள் இன்னும் அதிகமா இருக்குது அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட ரெடியா வெயிட்டிங்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
1: சந்தோஷ். நம்ம இந்திரா நகர் தான்.
0: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நான் இங்கே ஒரு 15 வருஷமா இங்கே தான்
0: இருக்கு. சூப்பர்ண்ணா. இந்த ஊரில் கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்கீங்க. இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு கேள்விப்படுது இந்த ஊரில் இருக்கக்கூடிய கபடி டீம் தானா? இந்த கபடி டீம் எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா?
1: இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஒன்று இருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. ஈவினிங் ஆனால் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எப்பவும் போல் வார்ம் அப் ஒர்க் அவுட் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பயனடைஞ்சவங்க நிறைய பேர். இந்த ஊரில் 15 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜுங்கன்னு ஒருத்தர் கூட போனது கிடையாது. 15 வருஷத்துக்கு அப்புறம் காலேஜுக்குன்னு இங்கே போனது காரணம்னா கார்த்திக் காந்தன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட கோச். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பசங்களை உருவாக்கி பசங்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த ஊரில் பெண்களுக்கு படிப்பதுக்குங்கிற காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்காங்க. எங்கள் போன ஜென்ரேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிகிரி முடிச்சிருக்காங்க. இதுக்கும் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா செலவு இல்லாமல் இலவசமான கல்வி நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். கணேஷ் காலேஜ் மூலமா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 இலவசமான கல்வியில் வாங்கி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலங்கள் மாற மாற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே வரானுங்க. முன்னிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒழுக்கமான ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லை.
0: சூப்பர்ண்ணா. இந்த ஊருக்கு உங்களுடைய தேவை கோரிக்கைகள் ஏதாவது இருக்குதாண்ணா?
1: எங்களுக்கு என்ன இப்போ முக்கியமான தேவைன்னா எங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இருந்தது. அந்த கிரவுண்டு இப்போ கொஞ்ச நாளில் வந்து கால இயற்கை சீரழிவுனால மழை வந்து கிரவுண்ட் எல்லாம் வீணாக போயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரவுண்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ரெடி ஆனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் 40 பசங்க இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் திருப்பி ஒரு கல்வி ஃப்ரீ சீட்டாக இருக்கட்டும். ஒரு இங்கே வந்து சின்ன ஊர், இது வெறும் 800 பேர் இருக்கிற 800 ஓட்டு இருக்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 நேஷனல்ஸ் பிளேயர் இருக்கும். நேஷனல்ஸ்னால் வந்து 10க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் இருக்குது. 5 நேஷனல்ஸ் பிளேயர் இருக்காங்க. 5 நேஷனல்ஸ் பிளேயருமே தமிழ்நாட்டுக்கு ரெப்ரன்ஸ்டேட்டிவாக விளாண்டுருக்காங்க. இப்போ கபடி வந்து விளாண்டுருக்காங்க. ப்ரோ கபடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியில் நேம்ஸ்டும் இருந்திருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இருந்த ஊர் தான். மொத்த வீதியே 10 தான் இருக்கும். 10 வீதிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 பிளேயர் இருக்கும். அதனால் எங்களுக்குன்னு ஒரு கிரவுண்டு இப்போ இல்லை.
0: ஓகேண்ணா. உங்களுக்கான குடிநீர் தேவைகள் எப்படிண்ணா பூர்த்தி ஆகுது? உங்களுக்கு எங்கேருந்து நீர் ஆதாரங்கள் கிடைக்குது?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை. கொஞ்சம் ஒரு பூனைக்காட்டிலிருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து கொஞ்ச நாளாக தண்ணி வரல. இப்போ வந்து ஒரு மாதம் ஆக போகுது தண்ணி வந்து. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குமே இப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது.
0: சூப்பர்ண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. முக்கியமாக இந்த ஊருக்கு வந்ததில் நானுமே ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் என்ன ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றின உங்களோட சஜஷன் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட சஜஷனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது நான் இங்கேருந்து கிளம்புறேன். அடுத்த வாரம் இன்னொரு ஊருடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்க போறேன். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபா நேயர்களே, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு நிலா, இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய கிராமத்துல மீனா அப்படின்ற சின்ன பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணுக்கு டெய்லியுமே என்ன ஒர்க் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, இதுதான் அவளோட தினசரி வேலையாகவே இருந்துச்சு. ஸோ சாயங்காலம் விளையாடும் போது ஒரு நாள் மீனாவுக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சண்டை வந்துருச்சு. ஸோ தெரியாமல் அந்த சண்டை வந்து நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு மீனா வந்து அவங்க கூட போய் பேசவே இல்லை. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தும் சோகமாக உட்காந்துட்டே இருந்தா, நைட்டு சாப்பிடவும் இல்லை. என்னாச்சு ஏதுன்னு அவங்க அம்மா வந்து கேட்டாங்க. அதுக்குமே மீனா எதுவுமே சொல்லலை. அப்புறமா அவங்க அம்மா எப்படியோ மீனாவை சாப்பிட வச்சு ரூமில் படுக்க வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் மீனா வந்து தூங்கவே இல்லை. மொட்டை மாடிக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்ட அந்த நிகழ்வையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த நிலாவை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது நிலா வந்து இவகிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. நீ ஏன் மற்றவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு நீ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு உடனே மீனா சொன்னா, இல்லை எனக்கு அவங்கள கஷ்டப்படுத்தினதும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, அவங்க பேசாததும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டா. அதுக்கு நிலா சொன்னிச்சு, நாளைக்கு எப்பயும் போல நீ அவங்க கூட போய் விளையாடு. அதோட நீ செய்யாத தவறுக்கு எப்பயுமே வருத்தப்படுறது அர்த்தமே இல்லாத விஷயம். அதனால இதை விட்டுட்டு நீ எப்பயும் போல சகஜமா அவங்க கூட பேசு, அவங்களும் எப்பயும் போல பேசுவாங்க, இந்த விஷயத்த இதோட மறந்துரு அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் மீனாவும் எப்பயும் போல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிட்டா. அவங்களுமே எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, அவங்களும் எப்பயும் போல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனையை அனுபவிக்க கூடாது, அது நம்ம கையில தான் இருக்கு. எப்பயுமே நம்ம கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கணும், இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: எஸ்எஸ் ஸ்ரீஜன்யவர்ஷினி.
0: ஸ்ரீஜன்யவர்ஷினி, நேம் சூப்பரா இருக்கே, யார் வச்சா?
1: அப்பா அம்மா சங்க.
0: ஓஹோ, சரி ஓகே ஓகே, நேம் சூப்பரா இருக்குன்னு டாடி கிட்ட சொல்லுங்க. சரி, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 5th ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ சத்யசாய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: ஓகே ஓகே, சரி யார் யாரெல்லாம் அது எங்க லிஸ்ட் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
1: தர்ஷினி, ஹரிணி, தேஷ்ரீ, ஸ்ருதிகா, வாசுகி, நிறைய பேர் இருக்காங்க.
0: சூப்பர், கரெக்டா லிஸ்ட் போட்டீங்க. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மிஸ் கிட்ட திட்டலாம் வாங்கிருக்கீங்களா?
1: வாங்கிருக்கோம்.
0: எதுக்கு என்ன அதையும் சொல்லுங்களேன்.
1: சேட்டை செஞ்சா அடி போடுவாங்க, அதுக்கு வாங்கிருக்கோம்.
0: சரி ஓகே, வேற
1: பாய்ஸ் எங்ககிட்ட வம்பிழ்த்துட்டே இருப்பாங்க, அதனால நாங்களும் வம்பிழ்ப்போமா, அதுக்கு வந்து மிஸ் அடிப்பாங்க.
0: ஓஹோ, அப்படியா? சரி ஓகே ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்ரீஜன்ய வர்ஷினி கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, முன்னணி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்ற ஒரு நாவலை பத்தி தாங்க சொல்ல போறேன். கதையோட நாயகன் ராம சுப்பிரமணியன். இவர் தன்னோட பள்ளி பருவத்துல கோடை விடுமுறைக்காக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அதே ஊருக்கு சென்னையிலிருந்து விடுமுறையை கழிக்க வராங்க சில்வியா அப்படின்ற ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ராம சுப்பிரமணியன் அமைதியான தயக்கம் நிறைந்த ஒருத்தர். ஆனால் சில்வியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து 3 வருஷம் அந்த கோடை விடுமுறையில் இருவரும் சந்திக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான காதலும் வளருதுங்க. ஆனால் 3 வருஷம் விடுமுறை முடிஞ்சதும் அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. காலம் அவங்கள வந்து வெவ்வேறு திசையில் வந்து போக வச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுதுங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து 40 வயசு. ராம சுப்பிரமணியனுக்கு வந்து சில்வியாவை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்கள பற்றின தகவல்கள் கிடைக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தாபுரம் அப்படின்ற ஒரு அமைதியான மலை கிராமத்தில் சில்வியா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. சில்வியாவை பார்க்கறதுக்காக ராம சுப்பிரமணியன் வந்து போகிறாங்க. அங்கே சில்வியா தன்னோட கணவரை இழந்து ஜான்சி அப்படின்ற தன்னோட மகளோட தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பார்க்க வந்த ராம சுப்பிரமணியன் அவங்கள சில்வியா வந்து எந்தவித கேள்வியுமே இல்லாமல் இயல்பாக ஏற்றுக்கிறாங்க. சில்வியாவோட மகள் ஜான்சியும் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பழகிறாங்க. அந்த மலை கிராமத்தில் அவங்க சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் 10 பருவத்தில் வர்ற அந்த முதல் காதலோட நினைவுகளையும் வயதான பிறகும் மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பையும் ரொம்ப அழகாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போன அனுபவங்கள் வந்து இருக்கும். அந்த கோடை விடுமுறையில் அத்தை வீட்டுக்கு போன ஒரு ஞாபகங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு புத்தகம் படிக்கும்போது நாமளுமே வந்து அந்த ஒரு கடந்த காலத்துக்குள்ளார பயணிப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கட்டாயமாக எல்லாருமே இந்த நாவலை வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
3: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
2: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
3: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
2: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீஜன்ய வர்ஷினி தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசுறதுக்காக நானுமே காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகள் எடுத்துக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை உட்கொள்ளும் முறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்க வந்து பொதுவாகவே சின்ன வயசில் கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நேச்சுரலாக வெயிட் கெயின் பண்ணுற வைக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம் மேம், ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன?
7: வெயிட் கெயின் பண்ணுறவங்க பார்த்தா கேலரி டென்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதாவது நல்ல ரிச், கேலரி ரிச்சாக இருக்கிறது, கோக்னட் மில்க், அதாவது தேங்காய் பால் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி திக்காக இருக்கிறது, அப்புறம் இந்த மேங்கோ எடுத்துக்கிறது. இப்போ மேங்கோ சீசன் வந்துச்சு, மாம்பழம் ஒரு மாம்பழம் சியா சீட்ஸ்னு சொல்லி சப்ஜா மாதிரியே சியா சீட்ஸ்னு இருக்கும். ஸோ அது மாம்பழம் சியா சீட்ஸ் இந்த தேங்காய் பால் மூணுத்தையும் இது பண்ணி ஸ்மூத்தி மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நீங்கள் டயட்டில் எவ்வளோ மெயின்டைன் பண்ணாலும் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்னிங் ஆனால் மட்டும்தான் அது ரீகெயின் ஆகும். ஸோ அதனால் மசில் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸோட நீங்கள் ஜூம்பா கூட ட்ரை பண்ணலாம். இஃப் இட் இஸ் அ ஃபீமேல் ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டான்ஸிங்கில் கூட இருந்தாங்கன்னா ஜூம்பா ட்ரை பண்ணலாம், வீட்லேருந்தே ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கவங்க நல்ல வெயிட் கெயின் தெரிவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சாப்பிட்லாம்னா டேட்ஸ் சாப்பிட்லாம், சியா சீட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாச்சும் இன்கார்பரேட் பண்ணியிருந்தோம், ஏன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 இல்லையா. ஸோ அதனால் அது சாப்பிட்லாம். அதுக்கப்புறமேட்டு இந்த சத்து மாவு கஞ்சி, இந்த கஞ்சி வகைங்க இல்லை ஸ்மூத்திஸு, இந்த மாதிரிலாம் தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் நல்ல வெயிட் கெயின் தெரியும். இந்த உளுத்தங்கஞ்சி கருப்பு உளுந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வந்து இந்த கீரை வகைங்க கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாவே அவங்க நல்ல ரிசல்ட் தெரியும்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், இந்த ஆரோக்கியமான முறையில் வெயிட் கெயின் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் எடுத்து வெயிட் கெயின் ஆகிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் நம்ம வெயிட் கெயின் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நம்ம ஸ்ரீஜன்ய வர்ஷினி கூட தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. இப்போது பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: அப்பா, இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஸ்ரீஜன்ய வர்ஷினி கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ நம்ம ஸ்ரீஜன்யா கூட பேசிடலாமா? ஸ்ரீஜன்யா, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
3: எல்லா
2: சப்ஜெக்டும் ரொம்ப பிடிக்குமா? இப்படி சொன்னா நாங்க எப்படி எடுத்துக்கிறது? ஏதோ ஒன்னு ஃபேவரட்டா இருக்கும்ல, அதை சொல்லுங்க.
3: சிஎஸ்
2: அதானே பார்த்தேன். ஏன் வீட்டுக்கு போன உடனே ஹோம்வொர்க் பண்ணிருவீங்களா இல்ல கொஞ்சம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமேட் பண்ணுவீங்களா?
3: டியூஷன் போய் தான் ஹோம்வொர்க் பண்ணுவோம்.
2: ஓ, டியூஷன்லாம் போறீங்களா? சரி, வேற என்னென்ன கிளாஸ்லாம் போறீங்க?
3: கராத்தே கிளாஸ்க்கு, டியூஷனுக்கு, இந்த மாதிரி போறோம்.
2: பாரப்பா, ஸ்ரீஜன்யா கராட்டே போறாங்க. சரி, என்ன பெல்ட் இப்ப கராட்டேல நீங்க?
3: எல்லோ பெல்ட்.
2: வாவ், சூப்பர் சூப்பர். சரி, எந்த கராத்தே கிளாஸ் போறீங்க?
3: இங்க சேலம் கராத்தே கிளப்.
2: ஓகே ஓகே, சரி, இன்னும் சூப்பரா பண்ணனும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இப்ப வீட்ல யார ரொம்ப பிடிக்கும்? மம்மியா டாடியா?
3: அப்பா.
2: டாடி ஏன்?
3: அப்பா திட்ட மாட்டார், அதனால அப்பா பிடிக்கும்.
2: ஓகே, அப்பா திட்ட மாட்டார், அதனால டாடி பிடிக்கும். அப்ப மம்மி?
3: மம்மியும் பிடிக்கும்.
2: மம்மியும் பிடிக்கும் அப்படின்றீங்க. சரி, மம்மி சமைக்கிறதுல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
3: பீட்ரூட் சாப்பாடு.
2: ஓகே ஓகே. சரி, ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு போவீங்க?
3: டிஃபன் இந்த மாதிரி எடுத்தேன், ரைஸ் இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி எடுத்துட்டு போவேன்.
2: ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க, லிஸ்ட் போட்டு சொன்னீங்க யார் யாருன்னோ. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா?
3: விளையாடுவோம்.
2: அதெல்லாம் உண்டுன்றீங்க. சரி ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்ரீஜன்ய வர்ஷினி கூட பேசலாம். ஸ்டேட் யூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க கால் பண்ணி உங்களோட ஓட்டுக்களை பதிவு பண்ணிடலாம். ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770178. இந்த நம்பருக்கு கால் பண்ணி

இல்லை மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். இப்போது பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. அடுத்ததாக நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஹெல்த்தியான ஃபுட்டை மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீஜன்ய வர்ஷினி தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம ஸ்ரீஜன்யா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எனக்குமே ரொம்ப பிடிச்ச தோசை ரெசிபி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஆனால் இது வந்து நார்மலாக வெறுமனே மாவில் செய்கிற தோசை கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பச்சை பயிறு தோசை. ஸோ ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் எப்படி இந்த டிஷ்ஷை செய்யலாம் அப்படிங்கிறதான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பச்சை பயிறு 1 கப்பு, அடுத்ததாக பச்சரிசி 1/2 கப்பு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்னா, பச்சை பயிறு அப்புறம் பச்சரிசி இது ரெண்டையுமே நல்லா கழுவி 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அது நல்லா ஊறினதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், லைட்டாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துடணும். ஸோ இது வந்து புளிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ தோசை மாவுனா நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருவோம், அது வந்து புளிச்ச வாட்டி தான் தோசை ஊற்றுவோம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, நல்லா நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நம்ம தோசை சூட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சோண்டு மேலே லைட்டாக சீரகமும் மிளகுமே இது கூட போட்டுடலாம். அண்ட் இது கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இன்னும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் அப்படின்னா, லைட்டாக வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி இது கூட சேர்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து தோசைக்கல்லு சூடானதும் தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தால் சூப்பராக முறுமுறுன்னு இந்த பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடும். அண்ட் இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா தக்காளி சட்னி பயங்கரமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பச்சை பயிரில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா, நிஜமாக அவ்வளோதான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நீண்ட நேரம் குழந்தைங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான டிஷ்ஷாகவும் இது இருக்குது, செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இந்த பச்சை பயிறு இருக்குது. அண்ட் உடல் வளர்ச்சிக்குமே பச்சை பயிறு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ குழந்தைங்க, இந்த வளர்கிற குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த பச்சை பயிறு தோசையெல்லாம் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப வித்தியாசமாகலாம் இருக்காது. யூஸ்வலாக நம்ம தோசை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், லைட்டாக அந்த பச்சை பயிரோட டேஸ்ட் மட்டும் வரும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த ஒரு டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக நைட்டில் நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கலாம், அப்படி இல்லையா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக மேம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஸ்கூலில் டவுட் கேட்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இதே வந்து டாப்பர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டக்குன்னு டவுட் இருந்துச்சுன்னா உடனே மேம் கிட்ட கேட்டுருவாங்க. ஆனால் சில குழந்தைங்க வந்து டவுட் கேட்டால் ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்காமலே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணுறது மேம்?
2: எல்லா குழந்தையும் டவுட் கேட்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு குழந்தைங்க கேட்குற டவுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடத்துக்குமே அந்த கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனுக்குமே சம்மந்தம் இல்லாத டவுட் கேட்குற குழந்தைங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த பாடத்துக்கு சம்மந்தப்பட்ட டவுட்டையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக கேட்குற குழந்தைங்களும் இருக்காங்க. எதுவுமே இல்லாமல் டீச்சர்ஸ் சொல்கிறாங்களா பாடம் நடத்துகிறோமா அப்படின்னு டவுட் கேட்காத குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த டவுட் கேட்காத குழந்தைங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த குழந்தைங்க டவுட் கேட்கல அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். உடனே கிளாஸ் ரூம்லயே கூட அதுக்கு டவுட் வரலாம், இல்ல அந்த பாடத்தை பின்னாடி படிக்கக்குள்ளாரே டவுட் வரலாம். எப்ப ஒரு மாணவன் டவுட் கேட்டாலுமே அதை சொல்லி கொடுக்கற இது வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கு. கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்கு டவுட் இல்லாமலாம் இருக்காது, டவுட் இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேம். சோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியா இப்ப நம்ம ஸ்ரீஜன்யா வர்ஷினி கூட பேசிடலாமா? ஸ்ரீஜன்யா, உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல மறக்க முடியாத ஒரு மொமெண்ட், அது வந்து நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், யார் கேட்டாலும் நான் இதுதான் சொல்லுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? என்னது இது, சொல்லுங்க சொல்லுங்க.
3: டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நாங்க எல்லாருமே மிஸ்ஸுக்கு கிஃப்ட் கொடுப்போம், கிரீட்டிங் கார்டு கொடுப்போம், இது ரெட் பென்லாம் கொடுப்போம், எல்லா மிஸ்க்குமே கொடுப்போம்.
1: மிஸ் என்ன சொல்லுவாங்க?
3: தேங்க் யூ அப்படினு சொல்வாங்க.
1: வாவ், சூப்பர். நீங்க சொன்ன உடனே எனக்குமே ஞாபகம் வருது. சோ நானுமே ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ் டே அப்ப மிஸ்க்கு இந்த ரெட் பென்லாம் வாங்கி கொடுக்கிறது, நோட்ல வந்து ஃபேவரட் டீச்சர் னு எழுதி மிஸ் கிட்ட எல்லாம் சைன் வாங்குறது, இந்த மாதிரிலாம் நாங்களுமே பண்ணியிருக்கோம். சோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஸ்ரீஜன்யா நீங்க சொன்ன உடனே. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, தேங்க் யூ.
3: வெல்கம்.
1: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட இப்போ பேக் டு பேக்ல சூப்பரான பாடலை தொடர்ந்து மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. இந்தியாவில் பல அழகிய மலைவாச ஸ்தலங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு மலைவாச ஸ்தலத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மலைப்பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில் இருக்குங்க. அதோடய பேர் சபுதாரா. குஜராத் மாநிலத்தோட டாங் மாவட்டத்தில் சஷ்யாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் இந்த மலைப்பகுதி இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து சுமாராக 900 மீட்டர், அதாவது 3000 அடி உயரத்தில் இந்த இடம் இருக்குங்க. இதை ஒரு மலைநகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். வருஷம் முழுசுமே குளிர்ச்சியான காலநிலையினாலையும் இயற்கை எழிலாலையும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்த்துட்டு வருது. சபுதாரா அப்படின்ற இந்த மலைப்பகுதிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது தான் டாங் மலைப்பகுதி. இந்த டாங் மலைப்பகுதியை பற்றி நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியில் தெரிஞ்சிருக்கோம். சரி, அது இருக்கட்டும், நம்ம சபுதாரா மலைப்பகுதிக்கு வரலாம். சபுதாரா அப்படின்ற பேர் எப்படி இதுக்கு வந்தது, அதோட பொருள் என்ன அப்படின்னா, சபுதாரா அப்படின்னா பாம்புகளோட வாழ்விடம் அப்படின்னு பொருளாங்க. இந்த பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களோட கலாச்சாரமும் பாரம்பரியமும் இந்த இடத்துக்கு தனித்துவமான அடையாளத்தை கொடுத்துருக்கு. சபுதாராவோட முக்கியமான ஈர்ப்புகளில் முதன்மையானது என்ன அப்படின்னா, சபுதாராவோட ஏரி தான். பசுமையான மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஏரியில் படகு சவாரி செய்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். காலையில் மெல்ல வீசக்கூடிய குளிர்ந்த காற்று, மாலை நேரத்தில் ஏரியில் பிரதிபலிக்கக்கூடிய சூரிய ஒளியும் இயற்கை ஓவியம் மாதிரி காட்சி அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் சபுதாராவுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வான்ஸ்டா தேசிய பூங்கா பல்வேறு வனவிலங்குகள் மற்றும் அரிய தாவர இனங்களோட வாழ்விடமாக இருக்குது. இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு, வனவிலங்குகளை பார்வையிட விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த இடமா இருக்கும். சபுதாராவில் இருக்கக்கூடிய சன்செட் பாயிண்ட், அதாவது சூரிய அஸ்தமன காட்சியை வந்துட்டு ரொம்பவுமே பிரபலமானதுங்க. மலைகளுக்கு பின்னாடி வந்துட்டு சூரியன் மறையும் இல்லையா, அந்த மாலை நேர காட்சி ஒவ்வொரு பயணியோட மனசுலையுமே அழியாத நினைவாக பதிஞ்சிடுங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நாகேஸ்வர் கோயில், இயற்கை சூழலோடு இணைந்து அமைஞ்சிருக்கக்கூடிய அமைதியான வழிபாட்டு தலமாக இந்த கோயில் இருக்குது. குளிர்காலத்தில் சபுதாராவோட வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுமா. அதனால் நீங்கள் வந்துட்டு அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இந்த இடத்துக்கு பயணம் போனீங்க அப்படின்னா ரொம்பவுமே இனிமையான அனுபவமாக இருக்குங்க. நேர்களே, இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அழகை ரசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். பயணம் அப்படின்றது புதிய இடங்களை பார்க்கறது மட்டும் இல்லை, புதிய அனுபவங்களை அழகான நினைவுகளை சேகரிக்கிறதும் தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். இனிமையான பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் குண்டூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. இந்த கிராமம் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஏற்காடு லேடி சீட்டு போகக்கூடிய வழியிலிருந்து அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்துக்கு நான் வந்து டிராவல் பண்ணி போனேங்க. அப்போ போகும்போது மனோஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்தித்தேன். அவர்கிட்ட அங்கே ஏற்காட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட்டை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் குண்டூரில் அத்தியாவசிய வசதிகளெல்லாம் இருக்கா அப்படின்றத பற்றியும் தெளிவாக கேட்டேன். அவருமே பல விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் ப்ரோ.
5: வணக்கம் ப்ரோ.
4: உங்கள் பேர்?
5: மனோஜ்.
4: எந்த ஊர் ப்ரோ?
5: ப்ரோ ஏற்காடு குண்டூர் தான்.
4: குண்டூர் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க?
5: இங்கே பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கும்.
4: பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கும். சின்ன வயசில் இருந்த கிளைமேட்டுக்கு பிறகு கிளைமேட் என்ன வித்தியாசம் பார்த்தீங்க?
5: சின்ன வயசில் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், வர வர கொஞ்சம் ஹீட் அடிக்குது இங்கே ஏற்காட்டில்.
4: என்ன காரணம்?
5: எல்லாம் ஃப்ளாட் போட
4: ஆரம்பிச்சிட்டாங்க,
5: மரமெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃப்ளாட்டு அதிகமாக வந்துடுச்சு.
4: விலைவாசி?
5: விலைவாசி ஒவ்வொன்றும் கூட்டிகிட்டே இருக்கு ப்ரோ, பெட்ரோல் விலையிலேருந்து எல்லாமே.
4: உங்கள் கிராமத்தில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, என்ன வசதிகள்லாம் தேவையாக இருக்குது?
5: எங்கள் ஊரில் இப்போதைக்கு சொல்ல போனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது. தண்ணி வசதி எல்லாம் குண்டூரை பொறுத்தவரை எல்லாம் கரெக்டாக வந்துடுது. மற்றபடி இப்போ ஏற்காட்டிலேருந்து தண்ணி போட்டாங்க, அது மட்டும் அங்கங்கே ஜாயிண்ட் பிடிங்கிருக்கேன், அதை மட்டும் பார்த்தாங்க. சரி,
4: பஸ் வசதி இருக்கு?
5: ஆ, பஸ் வசதி இருக்கு.
4: மருத்துவமனை வசதி?
5: மருத்துவமனை வசதி இல்லை, ஏற்காடு தான் போனோம்.
4: எவ்வளோ கிலோமீட்டர்?
5: இங்கிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும்.
4: எமர்ஜென்சி அப்படின்னு?
5: எமர்ஜென்சினா இங்கிலேந்து தான் ப்ரோ, வண்டியில் தான் போயாகணும். ஆம்புலன்ஸ் வரும். வனவிலங்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, இப்போ ரீசெண்டாக தான் தண்ணி பிரச்சனை கொஞ்சம் வந்தது.
4: ஓகே.
5: தண்ணி பிரச்சனைக்கு இறமிங்க நிறையா வந்தது ஊருக்குள்ளே.
4: ஓகே. தண்ணி இல்லாதனால
5: ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தது, ஊருக்குள்ளே வந்துட்டு போயிருந்தது. இப்போ மழை வந்தோடனே அது அங்கங்கே போயிடுச்சு.
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு மனோஜ் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ, இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் ஏற்காடு

இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707108 என்ற எண்களை தொட்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை மட்டும் தட்டி விடுங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே நான் நேர்ல வந்து உங்களுடைய குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில ஒளிபரப்பு பண்றேன். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டு ஓரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வானொலி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. கடந்த சில நாட்களா ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு கிராமத்துல நடந்த ஒரு தெருக்கூத்து நாடகத்திலிருந்து சிறப்பு பதிவுகளை தொடர்ந்து ஒளிபரப்பு பண்ணிட்டு வரோம். இந்த தொடருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பும் வரவேற்பும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்குதுங்க. ஒரு தெருக்கூத்த மேடையில நேரில் உட்கார்ந்து பாக்குறதுக்கும் அதோட சூழலை உணர்றதுக்கும் தனி அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே உங்களோட காதுகளுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல எந்த ஸ்டுடியோ அமைப்பும் இல்லாம நிகழ்விடத்திலேயே இயல்பான ஒலிகளோட இந்த நாடகத்தை பதிவு செஞ்சங்க. கலைஞர்களோட குரல், இசைக்கருவிகளோட ஒளி, பார்வையாளர்களோட கைத்தட்டல், நிகழ்வோட உற்சாகம் அப்படின்னு எல்லாத்தையுமே உங்களால உணர முடியும். இன்னைக்கு ஒளிபரப்பாகக்கூடிய பகுதி கதையோட அடுத்த முக்கியமான தருணத்தை எடுத்து சொல்லுங்க. வாங்க இந்த கதையோட ஒரு சின்ன பகுதியை கேட்டுட்டு வந்துடலாம்.
2: தங்களோட அள்ளிகம் இல்லையோ பார்த்து உங்க மலர்களை எடுத்து தங்களுடைய பாதத்திலே குமித்து தங்களுடைய பாதத்தை பாலால கழுவி பட்டால துடைத்து ஆனா உங்களுடைய பாதத்துக்கு என்ன செய்யும் தெரியுமா? வணக்கம் சுவாமி.
3: தேவி, என் பாதத்தில் ஆதாரமால் படைந்து படினா அங்க பாதாமால்

0: ஆனால் கேளும் தேவி, இந்த பூ உலகத்தில் என் பாதாரத்தில் ஆதாரம் படைந்தபடினால் என்றென்று சுகமாய் எந்த குறை இல்லாமல் தீர்க்காசமா சுகமாய் வாழ்வாய். எப்படி
1: ரொம்ப அருமையா இருக்குல்ல நேர்களே. ஆனைக்காடு நாடக கலைஞர்கள் அரங்கேற்றின தெருக்கூத்து நாடகத்துல இருந்து ஒரு சின்ன பகுதியை தான் இன்னைக்கு நம்ம கேட்டோம். இந்த நாடகத்தை நமக்காக இயக்கி காட்டின நாடக கலைஞர்களுக்கு சோனா எஃப்எம் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கலாம். பக்தி, பண்பாடு, பாரம்பரியம், இசை, நடிப்பு, இலக்கியம் அப்படின்னு பல்வேறு அம்சங்களை ஒரே மேடையில இணைத்து மக்களோட கொண்டு சேர்க்கக்கூடிய அரிய கலை வடிவம் தான் தெருக்கூத்து. காலம் மாறினாலும் இதோட மதிப்பும் மக்களோட மனசுல இதற்கான இடமும் குறையவே குறையாதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் சேலம் மாவட்டம் மற்றும் ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசியஸை பற்றி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு பெரிய நீர்காகம், அதாவது காகத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அது நீர்காகம், அதை பெரிய நீர்க்காகம்னு தான் சொல்லுவாங்க. அதோட பேரே அது தாங்க. இந்த பறவை உலகத்தில் பல பகுதிகளில் பரவலாக இருக்குது. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியான்னு பல நாடுகளில் இது வாழ்ந்துட்டு வருது. இந்தியாவில் ஏரிகள், ஆறுகள், நீர்த்தேக்கங்கள், கடலோர பகுதிகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் இதை ஈஸியாக பார்க்கலாங்க. இந்த பறவை சுமாராக 80-100 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளம் கொண்டிருக்கும். கருமை நிற உடல், நீண்ட கழுத்து, வலுவான அலகு மற்றும் கூர்மையான கண்கள், இது எல்லாமே இதுக்கு முக்கிய அடையாளங்களாக இருக்குது. பறக்கிறப்போ நீண்ட கழுத்தை நேராக நீட்டிக்கிட்டு பறக்கிறது இதோட தனி சிறப்புங்க. நேர்களே, பெரிய நீர்க்காகம் ஒரு சிறந்த நீர்மூழ்கி வேட்டைக்காரன். தண்ணிக்குள்ள பல மீட்டர் ஆழம் வரைக்கும் மூழ்கி வேகமாக நீந்தி மீன்களை பிடிக்கக்கூடிய திறன் இந்த பறவைக்கு இருக்குங்க. இதோட கால்கள் வலுவான சவ்வுகளை கொண்டிருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே ரொம்ப வேகமாக நீந்தி போக முடியுது. இந்த பறவையை நம்ம அடிக்கடி ஒரு பாறை அப்படி இல்லைன்னா மரக்கிளையில் அதோட ரெக்கைகளை விரித்து உட்கார்ந்துருக்கிறத பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? மற்ற நீர்ப்பறவைகள் மாதிரி இதோட இறகுகள் முழுமையான நீரை தடுக்காதுங்க. அதனால மீன் பிடிச்சதுக்கப்புறம் இறகுகளை உலர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விரிச்சிட்டு இருக்குமா. இது இயற்கையோட வியப்பூட்டக்கூடிய தகவல்களில் ஒன்றா இருக்கு. அதே மாதிரி மற்ற பறவைகள் எப்படி வந்துட்டு அந்த தண்ணியை தடுக்குது அப்படின்னா, ரெக்கைகளில் போகாமல் இருக்க ரெக்கைகளில் மெழுகு படலம் இருக்குமாங்க. இயற்கையோட ஆச்சரியம் ரொம்ப பெருசுதாங்க. இதோட இனப்பெருக்க காலத்தில் பெரிய நீர்க்காகங்கள் கூட்டமாக மரங்கள்லேயோ அப்படி இல்லைன்னா பாறைகள்லேயோ கூடு கட்டுது. குச்சிகள் மற்றும் சின்ன சின்ன கிளைகளை வச்சு கூடு கட்டும், அப்புறம் முட்டையிட்டுருமாங்க. அதுக்கப்புறம் இந்த அடைக்காக்கக்கூடிய பணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ப்ராசஸ்ஸே. இதை வந்துட்டு ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே சேர்ந்து செய்யுது. குஞ்சுகள் பிறந்ததுக்கப்புறம் ரெண்டு பெற்றோர்களும் சேர்ந்து அதுக்கு உணவு கொடுத்து வளர்க்குதுங்க. பெரிய நீர்க்காகம் முக்கியமான மீன்களை உணவாக உட்கொள்கிறதுனால நீர்நிலைகளில் மீன்களோட எண்ணிக்கையை இயற்கையாக சமநிலைப்படுத்தக்கூடிய பணியையுமே செய்யுது. ஆரோக்கியமான நீர்வாழ் சூழலை பேணுறதுல இந்த பறவைக்கு முக்கிய பங்கு இருக்குங்க. இப்போ இந்த பறவை IUCN பட்டியலில் குறைந்த அக்கறை, அதாவது லீஸ்ட் கன்சான் பட்டியலில் இருந்தாலும், நீர் மாசுபாடு, ஈரநிலங்கள் அழிக்கப்படுறது, பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் மனிதர்களோட தலையீடு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்கள்னாலையும் எதிர்காலத்தில் இதோட வாழ்விடங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம தாங்க இதை பாதுகாக்கணும். தொடர்ந்து நேர்களே, ஏரிகளும் ஆறுகளும் உயிர்களோட பொக்கிசம். அதை பாதுகாக்கிறது பெரிய நீர்க்காக மாதிரியான அற்புதமான பறவைகளோட வாழ்க்கையையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு பார்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க எந்த ஊர், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, பார்டி மக்கள் ஆஸ்திரேலியாவோட பழங்குடியின மக்கள். இவங்க தனித்துவமான கலாச்சாரத்தையும் கடல் வாழ்வியலையும் கொண்ட மக்கள். மேற்கு ஆஸ்திரேலியாவோட டாம்பியர் தீபகற்ப பகுதியில் தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய பார்டி மக்கள் கடலையும் நிலத்தையும் தங்களோட வாழ்க்கையில் ரெண்டு கண்களாக பார்த்துருக்காங்கங்க. இவங்களோட சமூக அமைப்பு, உறவு முறையும் தலைமுறை மரபையும் அடிப்படையாக கொண்டது. திருமணம், குடும்ப உறவுகள், நில உரிமைகள் மாதிரியான பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்ட பாரம்பரிய விதிகளோட அடிப்படையில் தாங்க அமைஞ்சிருக்கு. பார்டி மக்களோட வாழ்க்கையில் சடங்குகளுக்கு மிக முக்கியமான இடம் இருக்குது. குறிப்பாக இல்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மூலமாக பாடல்கள், நடனங்கள், கதைகள் மற்றும் தலைமுறைகளாக வந்த சட்டங்களும் மரபுகளும் இளைய தலைமுறைகளுக்கு எடுத்துகிட்டு போகப்படுதுங்க. இது வெறும் கலை நிகழ்ச்சி மட்டும் இல்லை, ஒரு சமூகத்தோட வரலாறும் அடையாளமும் பாதுகாக்கப்படும் உயிர்ப்பு மிக்க மரபாக இருக்குது. கடலோடு இணைந்த வாழ்க்கை பார்டி மக்களோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. மாங்குரோவ் மரங்களை பயன்படுத்தி தெப்பங்கள் அதை அமைச்சு கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சி வேட்டையாடி தீவுகளுக்கிடையில் பயணம் செஞ்சு இந்த மாதிரியான பல திறமைகளில் சிறந்து இருந்தாங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த இவங்களோட வாழ்க்கை முறை சுற்றுச்சூழலை மதித்து வாழ்வதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குங்க. வரலாற்றை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பிய ஆய்வாளர்களோட தொடர்பு கொண்ட முதல் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் இவங்க தான். இன்னைக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? காலனித்துவ மாற்றங்களால் பலர் தங்களோட சொந்த நிலங்களை விட்டு வேற பகுதிகளுக்கு போயிட்டாங்களாங்க. இருந்தாலுமே நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் அவங்களோட பாரம்பரிய நில உரிமைகள் மறுபடியும் அங்கீகரிக்கப்பட்டதுங்க. இது அவங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு சான்றாக இருக்குங்க. நேர்களே, உலகத்தோட எந்த மூலையில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு பழங்குடி சமூகமும் தனித்துவமான அறிவையும் பண்பாட்டையும் அவங்க கிட்ட வச்சுருக்காங்க. அதை பாதுகாக்கிறதும் மதிக்கிறதும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதும் நம்ம எல்லாரோட பொறுப்பும் தாங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து. இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. டடா பை பை நேர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.
3: நேயர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் வாழப்பாடி வேப்பிலைப்பட்டியை சேர்ந்த

தோன்றவில்லையா? நான் சுயநலமா இன்பம் காண இறைவன் இல்லையா? புயல் எழுந்து போய் மறைந்தால் வருவதில்லையா? பெண் வாழ்க்கையிலே பழுதுபட்டால் வாழ்வதில்லையா? மலரோடு மலர்ந்த மனம் தென்றலானது, என் மனதோடு மலர்ந்த இன்பம் மறைந்து போனது. மலரோடு மலர்ந்த மனம் மறைந்து போனது, என் மனதோடு மலர்ந்த இன்பம் மறைந்து போனது. இரவெல்லாம் பூத்த மலர் இறைவனை தேடும், என் இதயம் விட்டு பிரிந்த மனம் யாரை தேடும்? இன்பம் பொங்கும் கடல் அலையே இறைவனை காட்டு,

நானும் வளர்ந்தேன், வாழ்வில் வளமில்லா நதியை போல வாழ்வை இழந்தேன். மேகமில்லா வானத்திலே மோகமும் இல்லை, ஒரு தீபம் இல்லா கோயிலிலே தெய்வமும் இல்லை. வாழை இளங்கன்றை போல நானும் வளர்ந்தேன், வாழ்வில் வளமில்லா நதியை போல வாழ்வை இழந்தேன். மேகமில்லா வானத்திலே மோகமும் இல்லை, ஒரு தீபம் இல்லா கோயிலிலே தெய்வமும் இல்லை. இன்பம் பொங்கும் கடல் அலையே இறைவனை காட்டு, என் இதயத்திலே இன்பம் என்னும் தீபத்தை ஏற்று. பொங்கி வரும்

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு காதல் கதை. யாருடைய கதை அப்படின்னு சொல்லாமல் ஒரு காதல் கதை அப்படின்னு கூட வந்து சொல்லலாங்க. நம்ம எல்லாரோட நெஞ்சங்கள்லேயும் அந்த காதல் அப்படின்றது இருக்குங்க. அதாவது காதலிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த காதல்ன்றது எந்த வயதில் வேணாலும் வரும். ரொம்ப சின்ன வயதில் கூட அந்த காதல் அப்படின்றது நமக்கு இருக்கும். அதை வந்து சொல்ல தான் நமக்கு தெரியாது. அதே மாதிரி காலேஜ் ஸ்கூல் படிக்கிற டைமில் கூட அந்த காதல் வந்து இருக்கும். இந்த காலம் மாற மாற மாற காதலும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற அந்த காதல் கதை, காலத்தை வென்ற ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது காதலிச்சு தோல்வி விட்டுறவங்களை விட காதலை சொல்லாமல் இருக்கிறவங்க வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. காதலுக்கு அந்த வலி அப்படின்றதும் அதிகம். அதே நேரத்தில் நம்ம நேசித்து அந்த காதலை சொல்ல முடியாதது இன்னும் ஒரு வலி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி ஒருத்தர் காதலிச்சு அதுக்கப்புறம் ஒரு 60 வருஷங்களுக்கு அப்புறம் வயசான காலத்தில் அதே ஒரு காதலியை பார்த்து அதே காதலோட அவங்கக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறது, அப்படி ப்ரொப்போஸ் பண்ணால் அந்த தருணம் எப்படி இருக்குங்க? நினச்சி பார்த்தாலே இதெல்லாம் எங்கெங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 60 வயசுலையா, 60 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பீங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர், அவருக்கு வந்து 78 வயதுங்க. அப்படி வந்து ஒரு நெகிழ்வான சம்பவத்தை அவர் வந்து பண்ணியிருக்கிறார். அவரோட பேர் தாமஸ் மெக்மிகன். அவரோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்கள்.

ஹலோ சேலம் மக்களே, திஸ் இஸ் பிரபாகரன் ஃப்ரம் தருமபுரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம் மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு காதல் கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அமெரிக்காவை சேர்ந்தவர், 78 வயதான டாக்டர் தாமஸ் மெக்மிகன். இவர் அவர் படித்த பள்ளியோட ரீயூனியன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வராரு. இப்போ இந்த ரீயூனியன் அப்படின்றது இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இருக்குங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் அது அவ்வளோவா இல்லை. எதிர்பாராமல் எங்கேயாவது சந்திச்சுக்கிட்டால் கூட பழைய பள்ளி நண்பர்கள் பேசாமல் வந்து போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த ரீயூனியன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துருக்கு. ஒரு நெகிழ்வான சம்பவமாகவும் இந்த ஒரு விஷயம் வந்துருக்குங்க. அந்த ரீயூனியன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறதுக்காக அவர் தன்னோட பள்ளி பருவத்தில் காதலித்த ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறதுக்காக அமெரிக்காவோட தம்பா சர்வதேச விமான நிலையத்தில் காத்திருக்கிறார். தாமஸ் எதிர்பார்த்த மாதிரியே விமான நிலையத்தில் அவர் அந்த காலத்தில் காதலித்த அவருடைய காதலி நான்சி வந்து வராங்க. கிட்டத்தட்ட அவங்கள அவர் பார்த்து 60 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. அப்போ தாமஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்ன பண்ணியிருப்பார், சும்மா நார்மலாக நாம்ளாக இருந்தால் 60 வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு ஞாபகத்தில் கூட இருக்காது, அப்படி ஒரு விஷயம் நடந்ததே மறந்துடும். அப்படி நிறைய விஷயங்கள், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கள் கூட நமக்கு வந்து அவ்வளோவா ஞாபகம் இருக்காது. இன்னும் வந்து ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தவங்கள திடீர்னு நம்ம வந்து ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா, அவங்க யார், எந்த இடத்துல மீட் பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு சில வினாடிகள் வந்து எடுக்குங்க. இது வந்து நார்மலான ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் 60 வருஷம் கழித்து அவர் அப்போ காதலிச்ச நான்சியை வந்து பார்க்குறாரு. அப்போ அன்போடு அவங்கள ஞாபகமாக கண்டுபிடிச்சி அவங்கள கட்டி அணைச்சி அங்கே ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கையில் வந்து ஒரு லெட்டர் வச்சுருந்துருக்கார். அதாவது லெட்டர் கல்ச்சர்லாம் வந்து ரொம்ப பழைய கல்ச்சர், அதுவும் அமெரிக்காவில் வந்து எவ்வளவோ டெக்னாலஜிலாம் வந்துருந்ததுங்க. ஆனால் அவர் வந்து கீழே உட்காந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி உட்காந்து அவர் கையில் இருந்த கடிதத்தை எடுத்து, ஒரு துணையாக, காதலியாக, தோழியாக, நான் விரும்புகிற எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாருங்க. தொடர்ந்து அந்த கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டு கேட்டுருங்க.

வரும். நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சங்கில்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா ஒன்னு நான் சொல்ல போறேன் கேளுடி.

எங்கதான் பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீயும்

0: கொடுக்க வழியில் வரிகள் வெடிக்க ஷோக்கான வாழ பரோ பாருடி
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அக்கா அக்கா நானும் வரேங்க, நீ கூட்டிட்டு போக்கா.
1: ஏன்டா நீயும் வர வர நட பிடிக்கிற? சரி வா போலாம்.
2: ஹே தாரா, சர்க்கஸ்க்கு நீயும் நானும் தானே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். இப்போ என்ன உன் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க?
1: அவன் தான் ஷீலா கூட்டிட்டு வர சொல்லி அடம் பண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: என்னமோ, சரி வாங்க போலாம்.
1: ஹே அங்க பாரு, யானை சிங்கம் இந்த சர்க்கஸே செம்மையா இருக்குல்ல.
2: ஹே தாரா, உன் தம்பி எங்க?
1: அச்சோ எங்க போனான்னு தெரியலையே. வாஷிலா போய் தேடி பார்க்கலாம்.
3: பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, தாராவோட தம்பி கணேசன் என்கிட்ட தான் இருக்காரு. தாரா எங்க இருந்தாலும் போலீஸ் உதவி மையத்துக்கிட்ட வாங்க.
2: தாரா இது உன் தம்பி தான் போலவா, போய் பார்க்கலாம்.
1: சார் என் தம்பி தான் சார் கணேஷ், நான் தான் அவங்க அக்கா தாரா.
3: இந்த பாருமா, இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் கூட்டி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கணும். இனிமேலாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் குழந்தைகளை கைகளை பிடித்தவாறு பத்திரமாக பார்த்து கொள்ளவும். ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் நடந்தால் 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு காதல் கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு 78 வயதான ஒரு இளைஞர் அப்படின்னு கூட அவர் வந்து சொல்லலாம். அவருக்கு ஒரு சின்ன வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பள்ளி பருவ காலத்தில் ஒரு காதல் இருந்ததுங்க. அந்த காதலியை திரும்ப ரீயூனியனில் சந்திக்கும் போது அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு அப்புறம் அவரோட காதலியை ஒரு ஏர்போர்ட்டில், அதாவது அந்த ரீயூனியனுக்கு வரும்போது பார்க்குறாரு. அப்போ அன்போடு அவங்கள வந்து கட்டி அணைச்சி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கீழே உட்கார்ந்து அவரோட கையில் வந்து ஒரு கடிதத்தை எடுத்து, ஒரு துணையாக, என்னோட காதலியாக, ஒரு தோழியாக, நான் விரும்பும் எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு நான் வந்து உன்னை நேசிக்கிறேன், என் வாழ்நாள் உன்னோட வாழ நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 78 வயசில் அந்த ஒரு ப்ரப்போஸை வந்து பண்ணுறாரு. நான் வந்து உன்னை ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்குவேன், அதற்காக எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கொடுப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாருங்க. என்றைக்கும் உன்னை காதலிப்பேன், என்ன திருமணம் செய்து கொள்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அந்த ஒரு இடத்துல. அதாவது அந்த கடிதத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்க. என்ன திருமணம் பண்ணிக்கிறாயா, நான் கடைசி வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேன், என்னை வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாயா, அதெல்லாம் வந்து அந்த லெட்டரில் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அப்படியே வந்து பூங்கொத்துலாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நினச்சி பாருங்கள், அவருக்கு 78 வயசு. இப்போ 78 வயசு அப்படின்றப்ப அவங்களுக்கும் அதே ஒரு ஏஜ் தான். ஏன்னா பள்ளி பருவத்தில் கூட படித்த ஒருத்தங்க தான். இப்போ இந்த ரீயூனியன் அப்படின்றப்ப அவங்க வரும்போது அப்படி ப்ரப்போஸ் பண்ணுறார். இப்போ இந்த வரிகள் வந்து ரொம்ப ஒரு அழகான வரிகளாக இருந்தாலும், அதற்கு அவர் அந்த லெட்டர் கொடுத்தாங்க இல்லையா அவங்க காதலிக்கிட்ட, அவங்களும் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து தாமஸ் மெக் மீனுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்திருக்குங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி இணையதளங்களில் ரொம்ப ஃபேமஸாக பரவிக்கிட்டு இருந்த ஒரு விஷயமாக இதை வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி போட்டிருந்தேன். ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை வாழ்க்கை நினைவுகளை தாங்க நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். தாமஸ் மெக்மீகன் அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். அவருக்கு வந்து ஒரு 78 வயசு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். அதாவது ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அப்போ ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஸ்கூல் படித்தவங்க எல்லாம் திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து பேசி ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது வந்து ரீயூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப கம்மியாக தான். அதுவும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என் கூட படித்தாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் என்னுடைய நண்பர்கள்ட்டெலாம் நானே போய் கேட்டிருக்கேன். ஒரு 2-3 வருடங்கள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கூட 8வது 9வது படித்த சில நண்பர்களை நான் வந்து எப்பயாச்சும் பார்த்தா அவங்க கிட்ட போயிட்டு நான் பேசுவேன். கிட்டத்தட்ட ஒரு அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதாவது நான் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். அப்போ அந்த விஷயம் வந்து நடந்தோ ஒரு 10 வருஷம் ஒரு 12 வருஷம் கூட வந்து இருக்கலாம் அந்த இடைப்பட்ட காலம். அப்போ அவங்கள போயிட்டு பார்த்து நீங்கள் வந்து தமிழ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் நான் அங்கே தான் படித்தேன், ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியலையே, எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆனால் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவர் பேரோடு நான் போய் சொல்லி பேசும்போது, ஆமாம் நான் தான் அது, நீங்கள் சொல்கிற பேர் தான் அது, ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியல, உங்கள் உருவெல்லாம் மறந்து போச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறப்ப தன்னோட பள்ளி பருவத்தில் காதலித்த ஒரு பெண்ணை திரும்ப 60 வருடங்கள் கழித்து பார்த்து ஏர்போர்ட்டில் மீட் பண்ணி அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அந்த ப்ரப்போஸுக்கு வந்து ஓகேவும் வாங்கியிருக்காருங்க 78 வயதான இந்த தாமஸ் அவர்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நேயர்கள், நீங்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்தித்த அனுபவங்கள், பழைய நண்பர்களை கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் கழித்து கூட சந்திச்சிருப்பீங்க, அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களுடைய மெமரிஸை நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜாக அனுப்பலாம். தொடர்ந்து தாமஸ் அவர்களோட இந்த கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு தாமஸ் அமெரிக்காவை சேர்ந்தவர், அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். தாமஸ் மெக்மீகன் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கிடைச்ச ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பும் அதுதான். அதாவது காதல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லவே மாட்டாங்க, அவங்க மனசுக்குள்ளாரே வச்சுருப்பாங்க, அப்படி இவருமே வச்சுருந்துருக்கிறார் போலங்க. பல வருடம் கழித்து அவர் கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பில் அந்த காதலை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்போ அப்படின்னா, அவருக்கு 78 வயசு இருக்கும்போது ஸ்கூல் ரீயூனியன் அந்த மீட்டிங்க்கு அவருடைய காதலி வரும்போது அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி நாங்கள் வந்து திருமணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியோட வாழ்வோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம் ஏதாவது ஒரு நண்பர்களை, காதலியை கூட இல்லைங்க, ஒருதலையாக காதலித்தவங்களை கூட இல்லைங்க, ஒருதலையாக காதலித்தவங்களை கூட எங்கேயாவது பார்க்கும்போது நாம் வந்து கட்டாயமாக பேசலாம் கூட வந்து மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து உங்களை காதலித்தேன் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூட மாட்டோம், அப்படியே கடந்து வந்துடுவோம். இது லவ்வுக்கு மட்டும் இல்லைங்க, சாதாரணமாக நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களாக சில வருடங்களுக்கு முன்னாடி பள்ளி காலங்களில் கல்லூரி காலங்களில் இருந்தவங்களை கூட நம்ம எங்கேயாச்சும் யதார்த்தமாக வந்து பார்க்கும்போது நம்மளை வந்து ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு. அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கட்டாயமாக நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்காது, ஏன்னா நம்மளுடைய உருவம் வந்து மாறி இருக்கும். ஒரு 15 வருடங்கள் ஆகியிருக்கிறப்ப, ஒரு 10 வருடங்கள் ஆகியிருக்கிறப்ப அந்த உருவங்கள் மாறினதுனால அவங்களுக்கு வந்து பார்த்ததும் அடையாளம் தெரியாது. அதெல்லாம் நானே நிறையா டைம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. என்னுடைய பக்கத்தில் 8வது படிக்கும் போது கூட உட்காந்துட்டு இருந்த ஒரு நண்பர், அவர் வந்து எங்கேயோ பார்த்து நான் வந்து பார்க்கும்போது ஒரு தயக்கத்தோடு இருந்தேன். போயிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, பேசலாமா வேணாமா அப்படின்லாம் வந்து நினச்சது உண்டுங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப இது வந்து உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே இல்லைங்களா? அதாவது அப்போ வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு, அதை அவங்க அக்செப்டும் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம்னா 60 வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க மீட் பண்ணுறப்ப, ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறப்ப இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இது வந்து இணையதளங்களில் ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருந்ததுங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த ஒரு கதையை உங்ககிட்ட வந்து இன்றைக்கி நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். மீண்டும் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜுங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.